நம்ம வருஷத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 102.6 102.8 வசந்தோடு கிடைந்திருக்கிறோம். www.vasanthfm.org என்ற இணைய பக்கம் கூட இணைந்திருக்கலாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. மயிலம்பள்ளியிலிருந்து பொன்னம்பலம் இணைந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கங்கள் சொல்லி அருள்மொழி வந்திருக்கிறாங்க. ஜியா நலமா இருக்கிறீங்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பருத்துத்துறையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. தேவா வந்திருக்கிறாரு, குட் மார்னிங் சொல்லி. அன்பான இனிய காலை வணக்கம். நான் வெள்ளபத்திலிருந்து செல்வசாமி பிரபாத், மனைவி நிர்மலா, மகள் டில்ஷானி, மகன் ஜனுஷன் மற்றும் அஸ்கேலியா சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் இதே போன்று இனிய காலை வணக்கங்கள் சொல்லி டிகோயா தரவழி மேற்பிரிவு இலிருந்து துரைராஜ், மகாலட்சுமி, லக்ஷன், துவாஷினி, அருள்மொழி, அதே போல புஷ்பராணி, திருச்செல்வம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. ஹாய் இனிய காலை வணக்கம். இலக்கம் 3 சபமல் கந்த இலிருந்து பிரியங்கா, மலர்ந்திருக்கும் இந்நாள் இனியதோறும் நாளாகாமே வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாங்க. அன்பு கணவர் ரமேஷ் பிரபாத், அத்தை மலானி, மகன் பிரமேத், அதே போல தம்பிமார்களான கிஷோன், டிலு ஆகியோரும் வணக்கத்தை பகிர்ந்து கொள்வதாக சொல்ல இருக்கிறாங்க. செங்கல் அடியிலிருந்து ஷக்கிலா சந்திரசேகரம் இனி காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு கணபதி வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம். மக்கள் மட்டக்கிழப்பு கொக்குவில் சிவரஞ்சினி, அனைவருக்கும் இனிய நாளாகமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கலை அரசும் இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. ராமச்சந்திரன் வந்திருக்கிறாரு, குட் மார்னிங் சொல்லிட்டு. இதே போன்று அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு மாறி வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. மங்களேஸ்வரன் வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாரு. தேமோதுரையிலிருந்து எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்ற தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்திருக்கலாம். உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், சுப காரியங்கள், நல்ல சிந்தனைகள், அது மட்டுமல்ல நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக் கூட இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டிருக்கும், அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல அழைப்பை படுத்தி நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 0312125005 அதே போல 0312125111 அழைப்பை படுத்தலாம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு.

அழகான ஒரு புத்தமுதி ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம வசனத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் அதிகாலை 5:49 கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்களோடும் பிரார்த்தனைகளோடும் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக கேட்டுக்கு மனசுந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். அன்பு கலந்த இனிய காலை வணக்கம் சகோதரி மஸ்கிலியா, கங்கைவத்தியைச் சேர்ந்த சச்சுன், தனு, லுக்ஷானா, ரித்திக், அதே போன்று சஜீவன், கமிஷ்கம், இதே போல டிஷான், டிலான் எல்லோரும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. கந்தலாய்க்கே உவைத்தி அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் மும்தாஜ் பேக்கம், பரீதா, சத்தார், அருள்மொழி, ஆட்டோ, விஸ்வநாதன் அனைவரும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் ஹாய் ஜிஆர் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவலை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சவினாஷ் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அக்கறை பற்றி பப் டெய்லர், நிசார், அன்பான இனிய காலை நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. இதே போல செல்வம் இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பான அறிவிப்பாளர் ஜிஆர் சிஸ்டர், நானும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியிலிருந்து ஸ்மார்ட் மாவத்தி நாசர் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. ஹட்டன், கலாதேவி, ஐயாத்துறை, முருகதாஸ், தபிக்ஷன், சபிக்ஷன் சொல் குட் மார்னிங் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. எல்லாரும் நிர்மலா பாலா குட் மார்னிங் சொல்லி, ஹாவ் அ குட் டே சொல்லி இணைந்திருக்கிறாரு. இதே போன்று ஜிஆர் மிஸ் நிகழ்ச்சியோடு நாங்களும் கழுதாவிளை, சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்காங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். இதே போன்று இனிய காலை நேர வணக்கம் சிஸ்டர், நான் லுனுக்கணிலிருந்து சி கே சந்துரு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். பேஸ்புக் கூடாக இணைந்து கொள்ளலாம். அதே போன்று அழைப்பின் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. 8 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன்.

புதிய புதிய ஒரு அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நான் ஜிஆர் அடுத்த மணித்தேலத்தோடு முடித்திருக்கலாம். நேரம் காலை 6 மணி 1 நிமிடம்.

இரண்டாவது மனத்தலத்தோடு இணைந்திருக்கின்ற வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அழகான ஒரு புத்தபதிய ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. நேரம் காலை 6:08 ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு இந்த பாடல் அது குஷி திரைப்படத்துக்காக நல்ல பல பாடல்களும் தொடர்ச்சியாக வர காத்துட்டு இருக்கிறது. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல நல்ல விஷயங்களோடு கண்டிப்பாக இருக்கின்ற நல்ல சுப காரியங்களோடு இணைகின்ற எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்ற நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு அழைப்பின் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம், பேஸ்புக் ஊடாகவும் இணைந்து கொள்ளலாம். இனிமையான காலை வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. தினேஷ் வந்திருக்கிறாரு. மஸ்கெலிய லக்ஷபான ஊரைச் சேர்ந்த சத்யராஜ் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். அவரை வாழ்த்துவோர் குடும்ப உறவுகள் அனைவரும், மாமா டி கே தினேஷ், இன்பராணி, ரேவதி, உலகநாதன் குடும்பத்தினர், திருகோணமலை உறவுகள், போஷா குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் வாழ்த்துவதாக சொல்லிருக்கிறாங்க. சிங்காரவத்தை உறவுகள் அனைவரும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்லிருக்கிறாங்க. பண்டாரவலையிலிருந்து ராஜா இணைந்திருக்கிறாரு, வணக்கம் சொல்லி. அதே போன்று அன்பான காலை வணக்கம் வசந்த உறவுகளுக்கு வள்ளவத்தை ரஜி, நிலானி, கருண்யா, புஷ்பா ஆகியோர் இணைந்திருக்கிறதாக சொல்லிருக்கிறாங்க. குறிஞ்சாங்கணியிலிருந்து அசுரத்தினம் இணைந்திருக்கிறாரு. பாலா கார்த்திகா குட் மார்னிங் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று மஸ்கெலியாவிலிருந்து அஜித் இணைந்திருக்கிறாரு. ஹாய் சிஸ்டர், அன்பான இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதே போல அப்புத்தலையிலிருந்து ஹரி பிரகலநாதன், ஷாமிலா தம்பதிகளின் செல்வ புதல்வன் லோகேஷ், நோக்ஸ் சித்தார்த்தன் தனது 7வது பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். இவரை அப்பா ஹரி பிரகலநாதன், அம்மா ஷாமிலா, தங்கை லக்ஷ்மி, ஆதிரா, தாத்தா, பாட்டி ஆகியோர் எல்லாம் பல்லாண்டு காலம் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று மகாராஷ்டிராவிலிருந்து சிவகுமார் இணைந்திருக்கிறாரு. லக்ஷிகா இன்றைய தினம் 10வது பிறந்த நாளை கொண்டாடுவதாக சொல்லிருக்க அவங்களை வாழ்த்துறாங்க. ரக்ஷிதன், நாதன், சீதா லக்ஷ்மி, ரோஷன், ரோஷானி, கவிதா எல்லோரும் வாழ்த்துவதாக சொல்லிருக்கிறாங்க. உற்றார் உறவினர்கள் எல்லாரும் நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்தி வசனத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று இணைந்திருந்தாங்க கிரியல ராஜலட்சுமி அம்மா, இனி காலை வணக்கங்கள் சொல்லி இணைந்திருந்தாங்க. வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இருந்தாங்க. அது மட்டுமல்ல அறிவிப்பாளர்கள் இன்று நல்ல பல காரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவதாக சொல்லியிருந்தாங்க. ஓகே, மழை மணித்துக் கொண்டாச்சு. தொடர்ச்சியாக நீங்களும் வசந்தத்தில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். தொடர்ச்சியாக பாடல்களும் வர காத்துட்டு இருக்கிறது. இணைந்திருக்கலாம். 102.6, 102.8 வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம். 8 மணி வரைக்கும் நீங்க கேட்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நான் ஜி ஆர்

0: வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் காலை 6:17.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

வலித பாடல் அது சந்தித்த வேளை திரைப்படத்துக்காக வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்க. நேரம் காலை 6:23 கொண்டிருக்கிறது. இனிய காலை பொழுது வணக்கங்களோடு கிணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் ஜிஆர் சிஸ்டர் பாடல்கள் அம்சிப்பர் வாழ்த்துக்கள் கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் குட் மார்னிங் சொல்லி நினைந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம் ரஞ்சித் ஹாப்பு தொலையிலிருந்து வந்து சொல்லிருக்கிறாரு. இதே போன்று இனிய காலை வணக்கம் ஊர்காவிடவத்தை தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுக ரமேஷ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. கோசலாந்தி கிருஷ்ணகாந்தி இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ராஜ் வந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ரயிலில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கங்களோடு புத்தளத்திலிருந்து மிஸ்லத் வந்திருக்கிறாங்க. இதே போல் குட் மார்னிங் சொல்லி நாவலப்பட்டிலிருந்து கிருஷ்ணசாமி இணைந்திருக்கிறாரு. நானும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். சந்தோஷமாக இணைந்திருக்கிறேன்னாக்கா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் அன்பான காலை பொழுது வாழ்த்துக்கள். பேர்வலை தர்கா நகர் ரிஸ்மா ரிம்சான் ரிஸ்னத் எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்திருங்க. வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி 8 வரைக்கும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தா அதையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அழைப்பை படுத்துங்க. 0311 2775001 அதே போல 0311 2771 அழைப்பை படுத்துறேன்.

0: நிலையான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை.
1: 102.6 102.8 அலைவரிசை நோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி தேசிய நாளிதழ்கள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான பல செய்திகள் வெளியாகிறது. குறிப்பாக ஜெனீவா கூட்டத்தொடர் நாளை ஆரம்பமாகிறது. இலங்கை தொடர்பான விவகாரம் குறித்தான ஐநா உயர்சாணிகள் அலுவலகத்தினுடைய விசேடமான அறிக்கையை நேற்றைய தினம் வெளியாகியிருக்கிறது. அதில் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோல முதலாவது அமர்விலேயே இலங்கை தொடர்பான விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து தமிழ் கட்சிகள் அரசாங்கத்துக்கான சில செய்திகளை வழங்கியிருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் பார்ப்போம். அதே போல நாளைய தினம் இலங்கை சார்பில் அமைச்சர் விஜய் தேரத்தினுடைய பயணமானது ரத்து செய்யப்படுவதான ஒரு தகவல் ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. ஐநாவுக்கான அவருடைய விஜயம் ரத்து செய்யப்படுவதாக வருகிறது. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் கைது தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து பல்வேறு செய்திகளும் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விவகாரத்தில் லஞ்சமாக பணம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் பிரதானமான செய்தி. அதற்கு அடுத்ததாக அவருக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பும் கருத்துக்களை முன்வைக்க அவருடைய தந்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் நேற்று தினம் அவரை சிறையில் சென்று பார்வையெடுத்து தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காலம் ஒரு கைது ஒன்றும் புதிதல்ல என்பதாக முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம் சிறையில் அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றும் நேற்று தினம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த விவகாரம் அடிப்படையாக நேற்று தினம் உதய கம்மன் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இவ்வாறு இருக்க இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து நேற்று தினம் அமைச்சர் நளித ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் குறிப்பாக ஊழல் குற்றங்களில் ஈடுபட்டோருக்கே அச்சம் என்பதாக அவர் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காலமே அனுராதபுரம் கூட்டம் காரணமாகத்தான் இந்த விவகாரம் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறுகின்ற போதிலும் அதில் கடந்த கால விடயங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதே போல லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேற்கொண்ட விசாரணை கமிவாகத்தான் கைது இடம்பெற்றிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல அனுராதபுரம் கூட்டத்துக்கு மைதானம் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வசந்த் சமரசேகர் நிராகரித்திருக்கிறார். அவர்களுக்கு மைதானம் வழங்கப்பட்டிருக்கிறது. போலியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவிக்க 12ஆம் தேதி திட்டமிட்டபடி இந்த கூட்டம் இடம்பெறுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்திருக்கிறார். அதேவேளை ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயகருடைய மக்கள் சந்திப்பு இன்று ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் முதல் தொடர்ச்சியாக இந்த சந்திப்புகள் பல இடங்களில் இடம்பெறப் போகிறது. அது தொடர்பான செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல எரிவாயு விலை குறைக்கப்பட்ட விவகாரத்தை மையப்படுத்திய செய்திகளும் பத்திரிகை வந்திருக்கின்றன. மின்சார தடைக்கான வாய்ப்பு இல்லை என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கிறது. எல்னினோ தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கான எச்சரிக்கை விடுக்கின்ற முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அது குறித்து பார்க்கலாம். IMF குழு இலங்கைக்கு வரவிருக்கிறது. அதே போல அமெரிக்காவினுடைய குழு ஒன்றும் இலங்கை கடற்தொழில் தொடர்பான விடயங்களோடு ஒத்துழைப்பை மேம்படுத்த தொடர்பான ஒரு நடவடிக்கைக்காக குழு ஒன்று நாட்டுக்கு வருகை தரப்போகிறது. அதே போல இந்திய பாதுகாப்பு அமைச்சர் நாளை தினம் நாட்டுக்கு வரவிருக்கிறார் என்பதாக பல்வேறு விடயங்களும் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல டிராக்டர் விபத்தொன்றில் குழந்தை ஒன்று பலியாகியிருக்கிறது. நானோயாவில் நீரில் மூழ்கி இருவர் பலியாகியிருக்கிறார் என்பதான பல்வேறு முக்கியமான தகவல்களும் வெளியாகிருக்கும். அதேவேளை அரசு பாடசாலைகள் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கையாக நாளைய தினம் திறக்கப்பட போகும் தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இந்த ஜெனீவா விவகாரம் தொடர்பான செய்திகள் பத்திரிகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே இன்றைய ஞாயிறு தமிழன் பத்திரிகையிலும் அதே போல தினகரன் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. பொறுப்புக்கூறலை பலப்படுத்துங்கள், இலங்கை அரசிடம் புதிய அறிக்கையூடாக ஐநா மனித உரிமைகள் அமைப்பு கோரிக்கை. பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்வது குறித்து கவலை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டுகோள் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அந்த செய்திதான் பிரதான தலைப்பாக இருக்கிறது. மனித உரிமை பேரவையின் அமர்வு நாளை ஆரம்பம். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்க ஐநா பரிந்துரை. இலங்கையின் நிலைமைகள் தொடர்பில் அறிக்கை வெளியீடு என்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக வந்திருப்பதற்காக நேற்று தினம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். எனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வு இம்மாதம் 7ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் பேரவையின் இந்த அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமைகள் தொடர்பான அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்து அதனை விரைவாக ரத்து செய்து புதிய சட்டம் ஒன்றை ஏற்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர்சாணிகள் அலுவலகம் பரிந்துரை செய்திருக்கிறது. அதோடு வடகிழக்கில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவித்தல், மேலதிக காணி சுவீகரிப்புகளை நிறுத்துதல் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுதலை செய்தல் ஆகியனவும் இந்த அறிக்கையின் மூலம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னிச்சையான கைதிகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் இன்றி நீண்டகாலம் தடுத்து வைப்பது என்பன காரணமாக அந்த சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்து அதனை விரைவாக ரத்து செய்து புதிய சட்டம் ஒன்றை ஏற்படுத்துமாறும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டாக்கர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசியலமைப்பு சீர்திருத்தம், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல், அரசியல் கைதிகளின் விடுதலை செய்தல் மற்றும் பொறுப்புக்குரல் போன்ற பாரிய மாற்றங்களை செய்வதாக வழங்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையிலேயே தற்போது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனினும் அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தியுள்ளமையினால் தன்னிச்சையான கைதிகளும் குற்றச்சாட்டுகளின்றி நீண்டகாலம் தடுத்து வைப்பதும் இடம்பெற்று வருவதாகவும் வால்கட்டாக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் இந்த விவகாரம் தொடர்பில் முக்கியமாக கவனம் செலுத்தி அரசாங்கம் செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அரசாங்கம் முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் அலுவலகம் தன்னுடைய பாராட்டு தெரிவித்த அதேவேளை இந்த விவகாரத்தில் குறிப்பாக செம்மணி விவகாரம், அதே போல பயங்கரவாத தடைச்சட்டம், காணி விடுவிப்பு உள்ளிட்ட இவ்வாறான விடயங்கள் குறித்தும் இன்னும் தீர்க்கமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற இலங்கை தொடர்பான அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்க இந்த கூட்டத்தொடர் நாளை ஆரம்பமாக போகிறது. இலங்கை சார்பாக அமைச்சர் விஜய் தேர தலைமையிலான குழுவினர் செல்லவிருந்தாக இருந்த போதிலும் தற்போது அவர்களுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தெரிவிக்கின்றது. ஜெனீவா கூட்டத்தொடர் நாளை ஆரம்பமாகிறது, அமைச்சர் விஜிதவின் பயணம் ரத்து என்பது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக இடம்பிடிக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 63rd அமர்வு நாளை திங்கட்கிழமை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஆரம்பமாக உள்ள நிலையில் அதில் பங்கேற்கவிருந்த வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேர தலைமையிலான உயர்மட்ட ராஜதந்திர குழுவினரின் விஜயம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் துஷார ரொட்ரிகோ இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது. வெளிவகார அமைச்சர் ஐநா மனிதுரிமைகள் அமர்வுகளில் இம்முறை பங்கேற்க மாட்டார் என்பதாகத்தான் அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் இப்போது பல்வேறு தரப்பும் கவனம் செலுத்தி வரும் நிலையில்தான் இதுகுறித்து இந்த விடயம் வெளியாகிறது என்றும் இந்த விடயத்தில் குறிப்பாக ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர ராஜதந்திர குழுவே இந்த அமர்வை முழுமையாக கையாளும் என்றும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். மனித உரிமைகள் பேரவையில் 63rd அமர்வில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புகள் குறித்த ஐநாவின் உரிமை மனித உரிமைகள் உயர்சாணியரின் எழுத்து மூலமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. அந்த அறிக்கையை மையப்படுத்தி உறுப்பு நாடுகளின் பங்களிப்புடன் கூடிய பொது விவாதம் நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக சர்வதேசத்தின் கடுமையான கவனத்தை பெற்றுள்ள யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உள்ளிட்ட உணர்வுபூர்வமான பொறுப்புக்குரல் விடயங்களை முறையாக கையாளுவது குறித்து வெளிவகார அமைச்சர் மட்டத்தில் விரிவான ஆலோசனை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் குறிப்பாக மனித உரிமைகள் பேரவையின் 60th கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை சட்ட அமலாக்கம் சார்ந்த சர்வதேச விமர்சனங்களின் தொடர்ச்சியாகவே தற்போதைய சர்வதேச நகர்வுகள் பார்க்கப்படுகின்றன. இருப்பினும் கடந்த கால வழக்குகளுக்கு நீதி வழங்குதல் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பில் சர்வதேச சமூகத்தின் தொடர் அழுத்தங்கள் நிலவிய போதிலும் இலங்கையின் பொறுப்புகள் மற்றும் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான விசாரணைகளில் எந்தவொரு வெளிநாட்டு அல்லது சர்வதேச தலையீடுகளுடனான இணைந்த விசாரணை பொறிமுறையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. சர்வதேச தலையீடு என்ற எல்லை மீறலை அனுமதிக்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கும் அதேவேளை நம்பகமான மற்றும் சுயாதீனமான உள்நாட்டு பொறிமுறையின் மூலமே நாட்டின் நிலநடுக்கத்தை நிதியையும் நிலைநிறுத்த முடியும் என்பதை வெளிவகார அமைச்சு மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே அமைச்சர் குறிப்பாக வெளிவகார அமைச்சர் சார்பில் அவரும் செல்லவில்லை. ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர ராஜதந்திர தூதுக்குழுவே இந்த அமர்வை முழுமையாக கையாளவிருப்பதாக வெளிவகார அமைச்சருடைய பேச்சாளர் தெரிவித்த விடயத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த தகவலை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அரசு மீது அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும், ஐநா உயர்சாணியரிடம் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பகிரங்க கோரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழர்கள் நலன் சார்ந்து அளித்த வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறியிருப்பது குறித்தும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் ஏசாணைகளுக்கான அறிக்கையில் உள்வாங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக தெரிவித்துள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள், இருப்பினும் கடந்த கால மீறல்கள் தொடர்பான நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் உள்ளிட்ட விடயங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டுவதற்கு அரசாங்கத்தின் மீது வலுவான அழுத்தம் பிரயோகிக்கப்பட வேண்டும் என்று பகிரங்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 63rd கூட்டத்துடன் நாளைய தினம் ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கையின் மனிதுரிமைகள் நிலவரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர்சாணிகள் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வுப்படைகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக இடம்பெற வேண்டும் என்ற விடயத்தை இப்போது வலியுறுத்தி வரும் நிலையில்தான் இப்போது அந்த விடய அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தர கட்டமைப்பை கட்டியெழுப்ப வேண்டும். அத்தோடு இந்த மீறல்களை நிகழ்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் இருந்தவர்களை அடையாளம் காண உள்ளாங்களாக இதுபற்றிய பக்கச்சார்பற்ற குற்றவியல் விசாரணைகள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்ட நிலையில்தான் இந்த விடயங்களில் அரசாங்கத்திற்கு இந்த ஐநா உயர்சாணிகளிடம் உயர்சாணிகள் அலுவலகம் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் பகிரங்கமான கோரிக்கை ஒன்று முன்வைத்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு தலைப்பு ஒன்று வருகிறது. இன்றைய வீரகே கேசரி பத்திரிகையுடைய இரண்டாம் பாகத்தினுடைய முதல் பக்க செய்தி, அரசாங்கத்துக்கு எதிராக அடுத்த வாரம் அடையாள உண்ணாவிரத போராட்டம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பகிரங்க அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தற்போது ஆட்சியில் உள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று எதிர்வரும் 12 தேதியோடு 2 பூர்த்தியடைய உள்ள நிலையில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமைக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தி எதிர்வரும் 12 தேதி சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவிருக்கிறது. தமிழ் மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சிகள் இடையிலான கலந்துரையாடலின் கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்படுத்தியடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறித்த சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடகப் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்கு நிறைவேற்றப்படாமை கண்டித்தும் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கிலும் ஏற்வரும் 12 தேதி அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்திருப்பதாக அவர் தெரிவித்த கருத்துக்களும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க இன்று தினம் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற மற்ற ஒரு முக்கியமான செய்தி நாமல் ராஜபக்சே எம்பியினுடைய கைது தொடர்பான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே ஞாயிறு சிங்கள பத்திரிகையில் அது தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் இடம்பெடுத்திருப்பதை காணும். இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் நாமல் ரிமான் ஜொனிட் அப்ப யாபஸ் கடுதுருவே கோட்டி தாயக் அல்லஸ் சோதனா என்பதாக இன்றைய அருண பத்திரிகை அதற்கு தலைப்பிட இன்றைய லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்பு கோட்டி தாயக் அல்லஸ் சோதனா நாமல் தின தாகத்ராக் ரிமாண்ட் என்பதாக இன்று தினம் லங்கா தீபத்திரிகையிலும் தொடர்பான செய்தி ஞாயிறு பத்திரிகை என்பதால் பிந்தைய செய்தியாக அந்த செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த யாபஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் 10 ரூபாய் லஞ்சப்பணமாக பெற்றுக் கொண்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்பாக விசாரணைகளை தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு மேற்கொண்டு வந்த நிலையில்தான் சிங்கப்பூர் அதே போல அமெரிக்கா பிரான்ஸ் உரிய நாடுகளினுடைய இந்த தரவுகளை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய கிடைத்த தகவல்கள் அதே போல இந்த விவகாரத்தில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்க நிமால் பெரேரா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நாமல் ராஜபக்சே அவர்களிடம் நேற்று முன்தினம் லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு விசாரணையில் 4 விசாரணை மேற்கொண்ட பின்னர் அவரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்த அவரை எதிர்வரும் 18 தேதி வரை விளக்கமனில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதற்கமைவாக தற்போது அது தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக பத்திரிகைகள் வருகின்றன. அவருடைய இந்த விளக்கமறியல் மற்றும் சிறையில் வைக்கப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக வைத்து பலரும் பல கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. சிறையில் உள்ள நாமலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இன்றைய தினம் முதற்பக்க செய்தியாக இந்த செய்தி வந்திருக்கிறது. சிறைச்சாலையில் உள்ள பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்பாட்டாளர் பசன் கஸ்தூரி நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இம்முறைப்பாட்டை அளித்திருக்கின்றார். அதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் எமது கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் இந்த நேரத்தில் எதுவும் பேச விரும்பவில்லை, ஏனெனில் நாங்கள் விசாரணை நடத்தும் நிறுவனங்களின் சுயாதீனத்தன்மை மீது முழுமையான நம்பிக்கை வைத்துள்ளோம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அந்த விசாரணைக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கும் என்பதாகவும் அவர் தெரிவித்த விடயங்களும் இங்கே பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். ஆனால் அவர் சிறைபிடிக்கப்பட்டு 24 மணித்தேரம் கடப்பதற்கு முன்பாகவே திட்டமிட்ட முறையில் பிரச்சாரங்கள் சமூக வலைத்தளங்களில் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் அவதானித்துக்கிறோம். சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த மோதலின் மூலம் நாமல் ராஜபக்சேயின் உயிரை மாய்ப்பதற்கு சில அரசியல் அமைப்புகளின் உறுப்பினர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். இதைவிட கடுமையான சொற்களை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்கள் முழுவதும் இந்த அச்சுறுத்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. அத்துடன் அவருக்கு ஆதரவாக எமது கட்சியினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் செயற்பாளர்களும் எதிர்வரும் வியாழக்கிழமை நாடு முழுவதும் பிரமாண்ட கூட்டங்கள் நடத்த தயாராகி வருகிறார்கள். இந்த அறிக்கையில் மூலம் அந்த பங்கெடுப்பவர்களுக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. திட்டமிட்ட அச்சுறுத்தல் பின்னணியில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் உறுப்பினர்களை செயற்படுகிறார் என்பதும் எமக்கு தெளிவாக தெரிகிறது. அது தொடர்பாக முழுமையான தகவல்களை நாங்களே சேகரித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு எடுத்துக் கொள்வதாகவும் அந்த செயற்பாளர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் போஜனப்பெருவுடைய அரசியல் செயற்பாளர் பசன் கஸ்தூரி நேற்று எதிராக அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து நாமல் ராஜபக்சேக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து குற்றமுடாத திரைக்களத்தில் அவர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம். இதே போல நேற்று தினம் அவருடைய தந்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்த பின்னர் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்து இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. கைது நாமலுக்கு புதிதல்ல, மஹிந்த ராஜபக்சே கூறுகிறார் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துறவில் நாங்கள் இப்போது பார்க்கலாம், நாமல் ராஜபக்சே அரசியல் தலைவராக இதுபோன்ற சூழ்நிலைகளுக்கு இதற்கு முன்னரும் மோங்கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவரது கைது எமக்கோ நாமலுக்கோ புதிதான விடயம் அல்ல என்று தந்தையும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட நாமல் ராஜபக்சேவின் நலனை விசாரிப்பதற்காக அவரது தந்தையும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சே நேற்று வெள்ளிக்கடை சிறைச்சாலைக்கு விஜயம் செய்தார். நாமல் இந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்கள் எழுப்பிய போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் அந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாமல் ராஜபக்சேவின் கைது பழிவாங்கும் செயலாக இருக்கவும் கூடும் அல்லது இல்லாமலும் போகலாம். எனினும் அவர் சிறையில் இருக்கின்றார். ஏறுவரும் தினங்களில் நீதிமன்றத்தின் ஊடாக பிணை பெறுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அரசியல் தலைவராக இதுபோன்ற சூழ்நிலைகளுக்கு நாமல் முன்னரும் முன்கொடுத்திருக்கின்றார். இது எமக்கு புதிய விடயம் அல்ல. இந்த கைதினால் எமது பொதுஜன பெருமன கட்சிக்கு எவ்வித பின்னணி ஏற்படாது. இது கட்சியின் வெளியே வந்த பின்னர் நாமல் ராஜபக்சே இது கட்சி முன்னோக்கி செல்வதற்கான ஒரு விடயம். சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் நாமல் அரசியல் பணிகளை வழக்கம் போல் தொடர்வார் என்பதாகத்தான் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை காணலாம். எனவே அது குறித்தும் நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்து இன்றைய மற்றொரு தகவலும் வந்திருக்கிறது. உதய கம்மன் பிளவும் இது தொடர்பாக நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அனுராதபுர பேரணிக்கு அஞ்சிய நாமல் கைது, உதய கம்மன் பிள தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. எதிர்வரும் 12 தேதி அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரமாண்ட மக்கள் பேரணியை கண்டு அனூர் அரசாங்கம் அச்சமடைந்திருக்கிறது. அதனை சீர்குலைக்கும் நோக்கிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே அநீதியான முறையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த அடக்குமுறைக்கு எதிராக எதிர்வரும் 12 தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனின் மேடையில் நான் உரையாற்றுவேன் என்று பிவித்துறை இளவுரிமை கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன் பிள்ளன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாமல் ராஜபக்சேவின் கைது தொடர்பாக தெரிவித்த போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் மேலும் பல விடயங்களை அங்கு சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். குறிப்பாக இந்த விடயத்தில் 12 தேதி இருக்கின்ற இந்த கூட்டத்துக்கு எதிராகத்தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறுகின்ற போதிலும் இது தொடர்ச்சியாக இடம்பெற்ற விசாரணைகளுடைய பிரதிபலனாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்க தரப்பு தெரிவிக்கின்ற விடயங்கள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அந்த வகையில் அமைச்சர் நளின் ஜெயதீசன் இந்த விடயங்களுக்கு பதில் வழங்கியிருக்கிறார். அதுரமான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. ஊழல் குற்றங்களில் ஈடுபட்டோருக்கே அச்சம், நாமலின் கைது குறித்து அமைச்சர் நளிந்த கருத்து என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. கடந்த ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் குற்றங்களை செய்தவர்களும் அதற்கு துணை நின்றவர்களுமே சட்டத்தை கண்டு அச்சப்பட வேண்டும் என அமைச்சர் நளின் ஜெயதீசன் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இந்த விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்படுவது குறித்து நீதிமன்றமே அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்க முடியும். சட்ட நடவடிக்கைகள் தீர்மானிக்கும் போலீசார், குற்றப்புலனாய் திணைக்களம் அல்லது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஆகியவை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும் தகவலின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் உரிய முடிவுகளை எடுக்கும். குற்றமொன்றில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவே தொடர்புடைய நபர்தான் எந்த அளவுக்கு அக்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பதை நன்கு அறிவார். புலனாய்வு அதிகாரிகள் படிப்படியாக உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதால் குற்ற உணர்ச்சி உள்ளவர்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடும். அத்துடன் கடந்த ஆட்சி காலத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைவிடப்பட்ட அல்லது திரும்ப பெறப்பட்ட சில முறைப்பாடுகள் குறித்தும் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்களும் குற்றங்களுக்கு துணை நின்றவர்களுமே அரசாங்கத்தின் இந்த சட்ட நடவடிக்கைகளை கண்டு அச்சமடைய வேண்டும் என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் கடந்த காலங்களில் குற்றவாளிகள் திரைக்கல முதல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான விடயங்கள் மீள பெறப்பட்டு அவைகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வாறான வழக்குகளை மீள விசாரணை அடுத்து நாங்கள் இப்போது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். எனவே குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தான் அச்சமடைய வேண்டும் தவிர குற்றம் இழைக்காவிட்டால் அச்சமட தேவையில்லை. எனவே குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தான் இப்போது இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து வருவதாக அமைச்சர் நலிந்த் ஜாயதீஸ் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு தகவலும் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த அனுராதபுரத்தில் திட்டமிட்டவாறு மக்கள் பேரணி முன்னெடுக்கப்படும் பொதுஜன பெருமண அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது. அனுராதபுரத்தில் பதினெட்டாம் தேதி நடத்தப்பட்டுள்ள பிரம்மாண்டமான மக்கள் பேரணியை கண்டு அச்சமடைந்த ஜனாதிபதி அன்ருகுமார் தலைமையில் அரசாங்கம் நாமல் ராஜபக்சவை கைது செய்திருப்பதாக இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்க தரப்பு தெரிவிக்கின்ற இது கடந்த கால குற்றச் செயல்களுக்கான தொடர் விசாரணைகளின் பிரதிபலனை தவிர இது எந்த விதமான அரசியல் நோக்கங்களும் கொண்டதல்ல என்பதாக சுனில் வடகல அமைச்சர் அவர்களும் தெரிவித்த கருத்துக்களும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அதேபோல இந்த கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதற்கு இப்போது வசந்த சமரசிங் அமைச்சர் தன்னுடைய கருத்தை அறிவித்திருக்கின்றார். வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறதும் அனுராதபுர கூட்டத்துக்கு மைதான அனுமதி மறுக்கப்படவில்லை, அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அனுராதபுரத்தில் கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு மைதானம் வழங்கப்படவில்லை என கூறி நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் அடிப்படையற்றவை என்றும் கிடைக்காத மைதானத்தை காரணம் காட்டி மக்களை ஏமாற்றம் மீள்வதாகவும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்த விடயத்தை கூறியிருப்பதாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அனுராதபுரம் நாச்சாத்துவ பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களை கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே நகரசபைக்கு சொந்தமான மைதானங்களில் ஒன்று போலீஸ் அணிவகுப்பு பயிற்சிக்காகவும் மற்றொன்று வேறு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் முன்னரே பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் வழங்க முடியாமல் போனது, முன் அனுமதியின்றி மைதானங்களை ஒதுக்க முடியாது என்ற போதிலும் காலியாக இருக்கும் வேறு எந்த ஒரு மைதானத்தையும் வழங்குவதற்கு நகரசபை தயாராகவில்லை. எனவே அனுராதபுரத்தில் கூட்டம் நடத்துவதற்கு மைதானம் வழங்கப்படவில்லை என கூறி நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் அடிப்படையற்றவை, நாமல் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 12ஆம் தேதியில் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அச்சட்டம் அனைவருக்கும் சமம், நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோர் எதிர்நோக்கும் சட்ட நடவடிக்கைகள் அரசியல் பழிவாங்கல் அல்ல, நீதிமன்றத்தில் சாட்சியங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஊழல்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தி சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்களை அரசுடைமையாக்குமாறு மக்கள் நமக்கு வழங்கிய அதிகாரத்தின் அடிப்படையில் புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டு இதுவரை 4,000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்கள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. முன்பு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்படும் போது பாம்பு கடித்து விட்டதாக கூறி தப்பித்த கைது கதைகளை இனியும் செல்லுபடியாகாது. 2024 செப்டம்பர் மாதத்தில் நாட்டின் சாதாரண மக்கள் வழங்கிய அதிகாரத்தின் அடிப்படையிலேயே ரணில் மைத்ரி கோட்டாபய என யார் என்ற வேறுபாடின்றி சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. நாங்கள் விரும்பிய எவரையும் சிறையில் அடைக்க முடியாது. 2011-2012 ஆண்டுகளில் பழைய முறைப்பாடுகள் குறித்து குற்றப்புலனாய் திணைக்களம் வெளிநாடுகளுக்கு சென்று சாட்சியங்களை பதிவு செய்து நீதிமன்றில் தாக்கல் செய்த அறிக்கைகளின் அடிப்படையிலேயே தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன. அத்தோடு 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீதிபதிகளின் சேவை காலத்தை 2 ஆண்டுகள் நீடித்து நீதித்துறையின் சுயாதீனத்தையும் திறனையும் உறுதிப்படுத்தவே அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றொரு முக்கியமான தகவலும் இடம்பெறுகிறது, அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். ஜனவரி முதல் நாடு முழுவதும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கிளைகள் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் கிளை அலுவலகங்கள் வரும் ஜனவரி மாதம் முதல் நாடு பூராகவும் இயங்க தொடங்கும் என அந்த ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு உதவி பணிப்பாளர் எஸ் எம் ஜப்ரி தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலை முற்றாக இல்லாதொழிப்பதற்காக முன்னெடுக்கப்படும் நேர்மையான தேசத்தை நோக்கிய தேசிய ஊழல் எதிர்ப்பு செயற்பாட்டு திட்டத்தின் ஒரு அங்கமாகவே இத்திட்டம் செயற்படுத்தப்படவிருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 24 பிராந்திய கிளை அலுவலகங்கள் புதிதாக உருவாக்கப்பட உள்ளதுடன் அவற்றில் பணியாற்றுவதற்காக 972 புதிய ஆளணி வெற்றிடங்கள் நிரப்பட உள்ளன. இது தொடர்பான உத்தியோகபூர்வ வர்த்தமான அறிவித்தல் வரும் இரு வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என்பதாகத்தான் அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த விடயத்தில் சட்டத்துறை, கணக்கியல், தகவல் தொழில் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் போன்ற பல்வேறு துறைகளில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தவர்கள் இதற்கான விண்ணப்பிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தகுதியான நபர்கள் போட்டி பரீட்சை மூலம் வெளிப்படைத்தன்மையோடு தெரிவு செய்யப்படுவார் என்றும் அவர் மேலும் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். நாட்டில் கடந்த காலங்களில் நாடு வங்குறு தடுந்தமை, அதே போல பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டமை, நாட்டு மக்கள் வீதிக்கிறங்கும் இதற்கான முக்கியமான பிரதானமான காரணம். நாட்டில் சகல துறைகளிலும் லஞ்சம் ஊழல் தலைவிருத்தாடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்பட்டது. எனவே அதனை தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த காலப்பகுதியில் லஞ்சம் ஊழலற்ற ஒரு அரசு துறையினையும் அதே போல நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து அதில் பகுதி அளவில் வெற்றியும் கண்டிருக்கிறது. இதன் காரணமாக நாட்டில் லஞ்ச ஊழல் தொடர்பான விடயங்களில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அவர்கள் எதிராக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதனை இனிவரும் காலங்களில் லஞ்சம் பெறுகின்றவர்கள், லஞ்சம் பெற எத்தனைப்பவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கிறது. எனவே அதன் காரணமாக நாட்டில் லஞ்ச ஊழல் இல்லாத நாடு உருவாகின்ற போது, சட்டத்துறை சார்ந்த விடயங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது நாடு முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசாங்கம் கூறி இந்த விடயங்களை காரணமாக மக்கள் மத்தியிலும் இதற்கு நல்லதொரு விடயம், நல்லதொரு வரவேற்பு இருக்கிறது. உதாரணமாக இதற்கு பல விடயங்களை கூறலாம். நோரூர் பிரதேச சபை உள்ளிட்ட பகுதிகளில் இடம்பெற்ற இந்த அசுவசம தொடர்பான ஊழல் செயற்பாடு உள்ளிட்ட பல விடயங்கள் வெளிக்கொள்ளப்படுகின்றன. அதே போல் நாட்டின் கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்கள், அதே போல் அரசு அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட்ட லஞ்ச ஊழல் தொடர்பான விடயங்கள் அடிப்படையாக வைத்து பல்வேறு வழக்குகள் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. அதனுடைய இறுதிகட்ட அறிக்கைகள் தற்போது நீதிமன்றக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை செல்லவிருக்கின்றன. இவ்வாறான பல விடயங்கள் மேற்கொள்ளப்படும் நிலையில்தான் இப்போது இந்த ஆணைக்குழுவின் கிளைகளை ஒவ்வொரு பகுதிகளுக்கு கொண்டு சென்று மக்கள் நேரடியாக முறைப்பாடுகள் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி லஞ்ச ஊழலற்ற நாட்டை உருவாக்குவதற்கான திட்டங்களின் முதற்கட்டப்படியாக இந்த செயற்பாடு ஆரம்பிக்கப்பட போவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுடைய உதவி பணிப்பாளர் எஸ் எம் சப்ரி அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினம் மற்றும் ஒரு தகவல் ஒன்றும் வெளியாகிறது. இன்றைய தினம் திவைன பத்திரிகையில் தொடர்பான செய்தி முதல் பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம். அப்பை ஆண்டுவ மகா ரெலி அத அரம்பா என்பதாக இன்றைய திவைன பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். 2 வருட ஆட்சி மக்களுக்கு மாற்றி என்பதான தலைப்பில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கனுடைய பங்கேற்போடு விசேடமான பொதுக்கூட்டங்கள் நாடு முழுவதும் இடம்பெறப்போகணும்னு அது அடிப்படையில் அந்த தேசிய மக்கள் சேதனுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் பூர்த்தியாவதை கொண்டாடும் வகையில் இந்த பொதுக்கூட்டங்கள் இடம்பெறப்போகணும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பொதுக்கூட்டமானது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையில் கழுத்துறை, வேறுபல மற்றும் புலசிங்கள் ஆகிய பகுதிகளில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் திவைன பத்திரிகை தொடர்பான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த அரசாங்க ஆட்சிக்கு வந்து 2 வருட காலத்தை பூர்த்தி செய்த நிலையில் இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த பொதுக்கூட்டங்கள் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமை இடம்பெறப்போவதான விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே அந்த அடிப்படையில் ஒரு மாவட்டத்திற்கு 2 பிரதான பொதுக்கூட்டங்கள் வீதம் இந்த பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. சில பகுதிகளில் 2 கூட்டங்களும், சில பகுதிகளில் மகளிருக்கான கூட்டம், அதே போல சில பகுதிகளில் புதிய மக்களுக்கான கூட்டம் என்று பல முக்கியமான விடயங்களும் இந்த கூட்டத்தினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். இன்றைய தினம் ஆரம்பமாக இருந்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக அடுத்து எதிர்வரும் 12 தேதி புலனர்வையிலும், 13 தேதி அனுராதபுரத்திலும், 20 தேதி மாத்திரையிலும், 27 தேதி கம்பகாவிலும் இந்த கூட்டம் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலவே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் பூர்த்தியாகிறது. 12 தேதியோடு தொடர்பில் அரசாங்கத்தினுடைய சேவைகள், அதே போல அரசாங்கத்தினுடைய எண்ணப்பாடுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலான கூட்டமாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த கூட்டம் செய்திகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இடம்பெறப்போவதான செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல் குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். எரிவாயு விலை குறைக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. இன்றைய வீரகேசரி மற்றும் ஏனைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகள் இடம்பெறுகிற லிட்ரோ எரிவாயு விலைகள் குறைப்பு என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகைகள் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நுகர்வோர் பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள் குறைந்திருப்பதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. எனவே இந்த விலை குறைப்பானது நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவிக்கிறது. அதன்படி பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தப்படும் 12.5 கிலோகிராம் விலையுடைய வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 10 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளதோடு இந்த விலை திருத்தத்தை தொடர்ந்து 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலையானது புதிய விற்பனை விலையானது 4,365 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. மேலும் 5 கிலோகிராம் எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையானது 42 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1,750 ரூபாவாக மாற்றமடைந்திருக்கிறது. அதே போன்று 2.3 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையானது 20 ரூபாய் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 815 ரூபாவாக நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே மத்திய கிழக்கில் குறிப்பாக ஓமுஸ் ஜலசந்தி பகுதியில் தொடர்ச்சியாக பதற்ற நிலை காணப்படுகிறது. யுத்த மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. அங்கு தொடர்ந்தும் இந்த எரிபொருள் கப்பல்கள் எரிவாயு கப்பல்களை கொண்டு வருவதில் சிரமங்கள் இருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கு யுத்தம் இடம்பெற்ற போதிலும் உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கின்ற போதிலும் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இப்போது எரிவாயு விலை ஏற்கனவே எரிபொருள் விலை பெட்ரோல் மற்றும் 95 பெட்ரோல் அதே போல் 92 ரக பெட்ரோல் விலைகள் குறைக்கப்பட்டன. அதே போல தற்போது எரிவாயு விலைகளும் குறைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறு இருக்க இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்தியாக இன்றைய பத்திரிகைகள் வருகிறது. வீரகேசரி பத்திரிகை வெளியான ஒரு செய்தி, நாட்டில் மின்சார தடை ஏற்படாது அமைச்சர் அனுர உறுதி என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டில் தடையற்ற வகையில் மின்சார விநியோகத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எவ்வித தடையும் இல்லை என மின்சக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார். இதுதொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான நிலக்கரி தங்கு தடையின்றி இறக்குமதி செய்வதற்கான ஆரம்ப கட்ட ஏற்பாடுகள் ஏற்கனவே வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக நாட்டில் மீண்டும் மின்வெட்டு அமல்படுத்தப்படலாம் என சமூக ஊடகங்களிலும் சில தரப்பினராலும் பரப்பப்பட்டு வரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறமானவை. நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தில் நிலக்கரி இருப்பு வீழ்ச்சியடைந்த போதிலும் நாட்டில் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என்ற செய்திகளை நிராகரிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த தடையற்ற மின்சார விநியோகத்தை பராமரிப்பதற்கு தேவையான போதிய நீர் மின் உற்பத்தி தற்போது உள்ளதாக பொதுமக்களுக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. நிலக்கரி இருப்பு குறைந்துள்ளதன் காரணமாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் நிலக்கரி மூலமான மின் உற்பத்தியை தற்காலிகமாக கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த நிலைமை ஒட்டுமொத்த மின்சார விநியோகத்தை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை. இலங்கையை வந்தடைய உள்ள இரு நிலக்கரி கப்பல்களில் முதலாவது கப்பல் நேற்று வந்திருந்ததோடு இரண்டாவது கப்பல் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நாட்டை வந்தடையவிருக்கிறது. எனவே குறித்த இரு கப்பல்களிலிருந்து நிலக்கரி இறக்கப்பட்டதும் வழக்கமான நிலக்கரி உற்பத்தி இயல்பு நிலைக்கு திரும்பும். எனவே மின்வெட்டுக்கான எந்த ஒரு தேவையும் தற்போது இல்லை என்பதால் நிலக்கரி இருப்பு குறைவு தொடர்பில் பொதுமக்கள் வீணச்சமடைய தேவையில்லை என்பதாகவும் அமைச்சர் அனுர கருணாதிலக அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், எலினோ தாக்கம் தொடர்பான விடயங்களும் இங்கே முக்கியமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருக்கின்றன. இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி, இன்று வறட்சி நாளை வெள்ளம், எலினோ இரட்டை தாக்குதலிலிருந்து விவசாயிகளை காக்க திட்டம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் நீர்த்தேகங்களில் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வரும் நிலையில் எலினோ வானிலை மாற்றத்தால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய இரட்டை பாதிப்புகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கலாம். தற்போது நிலவும் நீர் பற்றாக்குறையை தொடர்ந்து எதிர்வரும் மாதங்களில் ஏற்படக்கூடிய கடுமையான வெள்ளப்பெருக்கினால் புதிதாக பயிரப்படும் பயிர்கள் அழிவடைவதை தடுப்பதே தங்களின் முதன்மை நோக்கமாக விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்னம் தெரிவித்திருக்கின்றார். நாடு வழக்கத்துக்கு மாறான கடுமையான எலினோ வானிலை சூழ்நிலை எதிர்நோக்கியுள்ளது என்பதை அரசாங்கம் நன்கு உணர்ந்திருக்கிறது என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இதனால் பாதிக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கான வேடத்திட்டங்கள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைந்து வரும் சூழலில் விவசாயத்துக்கு தண்ணீரை திறந்து விடுவதா அல்லது குடிநீர் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு சேமிப்பதா என்ற சவால நிலைமை நிலவுகிறது. இருப்பினும் விவசாய செய்கைக்கான நீர் விநியோகம் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் சமநிலையில் பேணி அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக நிர்வகித்து வருகிறார்கள். குறிப்பாக ஏறிவரும் ஜனவரி நடுப்பகுதியிலும் பிப்ரவரி மாதத்திலும் எலினோ தாக்கத்தால் அதிக மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வெள்ளப்பாதிப்பில் சிக்காமல் பயிர்களை பாதுகாக்கும் பொருட்டு இன்னும் 2 வாரங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் அவர்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாநாத் அவர்கள் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம். எனவே எலினோ தாக்கமானது இப்போது மிகவும் மோசமான நிலையை எட்டிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு இறுதியில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருபுறம் கடுமையான வெப்பநிலையிலும் மறுபுறம் கடுமையான மழைவீழ்ச்சி வெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக எதிர்கூறப்பட்டிருக்கிறது. இந்த எலினோ தாக்கமானது 90% அதிகரித்த தாக்கமாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டப்படும் நிலையில் அதிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் விவசாய அமைச்சு மிக முக்கியமான கவனம் எடுத்து வருவதாக பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கொண்டு செய்திகளிடம் எடுத்து காணலாம். மேலும் சில செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
2: எட்டியான் தோட்டியில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு, மங்களகரமான அனைத்து வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள், ஸ்ரீ ஃபேன்சி, 32 பரசல வீதி, எட்டியான் தோட்டை.

இன்றைய தினக்குரல் பத்திரிகை தொடர்பான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நாட்டின் தற்போதைய பொருளாதார சீர்திருத்த வேலைத்திட்டத்தோடு தொடர்புடைய அடுத்த கட்ட கடன் மதிப்பீட்டுக்கான இலங்கை தயாராகி வரும் நிலையில் அரசாங்க அதிகாரிகளோடு புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணயத்தினுடைய அதிகாரிகள் குழு அடுத்த வாரம் இலங்கைக்கு வரவிருக்கின்றது. அந்த குழுவானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை அந்த குழு நாட்டில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயம் குறித்தும் இலங்கைக்கான சர்வதேச நாணயத்தின் தூதுக்குழுவின் தலைவர் இவான் பபஜியோ தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் ஆதரிக்கப்படும் இலங்கையின் சீர்திருத்த வேலை திட்டத்தின் ஒருங்கிணைந்த 7வது மதிப்பாய்வு மற்றும் 2026ஆம் ஆண்டின் உறுப்புரை ஆலோசனைகள் அடங்கிய ஆகியவற்றில் இந்த பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு இந்த விஜயத்தின் முடிவில் சர்வதேச நாணயத்தின் குழு தமது அறிவிப்பை வெளியிட எதிர்பார்த்திருப்பதாக அவர் கூறுகிறார். கொள்கை வகுப்பாளர்களின் நிலைத்தன்மையை பேணுவதற்கும் பொருளாதார மீட்சியை வலுப்படுத்துவதற்குமான முயற்சிகளை தொடரும் நிலையில் பொருளாதார சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கையின் முன்னேற்றத்தை எதிர்வரும் விஜயத்தின் போது தூதுக்குழுவினர் உன்னிப்பாக மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும், அதேவேளை நாட்டின் பேரண்ட பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்தும் ஆராய்வார்கள் என்பதும் அவர் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. பபஜியோ தலைமையிலான சர்வதேச நாணயத்தின் இதுக்குழு முன்னதாக 2026 ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையாக காலப்பகுதியில் கொழும்பில் மேற்கொண்ட விஜயத்தை தொடர்ந்தே இந்த செப்டம்பர் மாத விஜயம் அமையவிருக்கிறது. சர்வதேச நாணயத்தின் கடன் திட்டத்தின் கீழ் இதுவரை இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதி ஆதரவு சுமார் 2.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து அமெரிக்க குழு ஒன்று நாட்டுக்கு வரைய தருகிறது. அது தொடர்பான விடயங்களும் முக்கியமாக இருப்பதைக்கால் நாட்டினுடைய இந்த கடல் தொழில் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து அந்த தூதுக்குழு கவனத்தை போகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. அமெரிக்க உயர்மட்ட குழு இன்று இலங்கை வருகை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுவதை காணலாம். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் வர்த்தகம், முதலீடு மற்றும் கப்பல் போக்குவரத்து இணைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க கடல்சார் ஆணைக்குழுவின் தலைவர் லாரா டிபெல்லா மற்றும் ஆணையாளர் ராபர்ட் ஜே ஹாவி ஆகியோர் தலைமையிலான குழு இன்று ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கிறது. இந்த விஜயத்தின் போது இரு தலைவர்களும் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளையும் கடல்சார் துறை தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடவிருக்கிறார்கள். மேலும் கொழும்பில் நடைபெறவுள்ள 8வது சர்வதேச கடல்சார் மற்றும் மூலோபாய மாநாட்டில் அமெரிக்க கடல்சார் ஆணைக்குழுவின் தலைவர் டிபெல்லா சிறப்புரையாற்றவிருக்கிறார். 1961 நிறுவப்பட்ட அமெரிக்க கடல்சார் ஆணைக்குழு அமெரிக்காவின் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து அமைப்பை கண்காணித்து ஒழுங்குபடுத்தும் ஒரு சுதந்திரமான அமைப்பு என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் என்பது அந்த செய்தி. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, அமெரிக்க பாதுகாப்பு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் நாட்டுக்கு வரைய தெரிவிக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் வருகின்றன. இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்க செய்தி, இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 8ஆம் தேதி கொழும்பு வருகை என்பதாக அந்த செய்திக்கு இணையதளம் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது தொடர்பான விடயங்களும் பிரதானமாக இருப்பதை பார்க்கலாம். இந்தியாவின் உயர்மட்ட அரசியல் பிரமுகரும் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சருமான ராஜ்நாத் சிங் நாளை மறுதினம் 8 செவ்வாய்க்கிழமை 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு கொழும்புக்கு வருகை தரவிருக்கிறார். அவர் 9ஆம் தேதி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க, பிரதமர் அரணி அமரசூரி ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். பின்னர் இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் உயர்கோந்தாவை அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை இடம்பெறப் போகின்றார். இப்பேச்சுவார்த்தைகளின் போது இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஏற்பாட்டை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்படும் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பரஸ்பர பாதுகாப்பு ஒத்துழைப்பும் கடல் பாதுகாப்பு மற்றும் இரு நாடுகளுக்குமான பரஸ்பர விடயங்கள் தொடர்பாகவும் இந்த விஜயத்தின் போது விரிவாக ஆராயப்படவிருக்கிறது. இருதரப்பு பாதுகாப்பு உறவை மேலும் பலப்படுத்துவது, இந்து சமுத்திரத்தில் கடல்சார் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பாக வருகை தரவுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் கவனம் செலுத்தவிருக்கிறார். தன் 2 நாள் பயணத்தின் போது அமைச்சர் ராஜ்நாத் சிங் நுரலியாவுக்கு விஜயம் ஒன்றையும் மேற்கொள்ளிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம். அதேபோல் இன்றைய தமிழன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி ஒன்று இடம்பெடுத்திருக்கிறது. இலங்கையில் இந்திய அபிவிருத்தி திட்டங்கள், தேரர்களுக்கு இந்திய தூதுவர் விளக்கம் என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மல்வத்து மற்றும் அஸ்கரிய பீடங்களின் மகாநாயக தேரர்களை வியாழன் சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்த முயற்சிகளுக்கு ஆசிகளை பெற்றுக் கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான சகோதரத்துவ உறவை வலுப்படுத்த மகாநாயக தேரர்களுக்கு மரியாதை செலுத்தினார் என்றும் அவர்களின் ஆசிகளை பெற்றார் என்றும் இந்திய தூதுவர் தனது சமூக ஊடக பதிவு

ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். டிட்வா புயலை தொடர்ந்து இலங்கையின் இந்த மேல் கட்டமைப்பு செயற்பாடுகளுக்கு இலங்கை அபிவிருத்தி முயற்சிகளுக்கு இந்தியா அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவு குறித்தும் அவர் பௌத்த பீடாதிபதிகளுக்கு விளக்கமளித்தார். இலங்கை மக்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படும் திட்டமிட்ட மற்றும் நடைபெற்று வரும் பல இருதரப்பு திட்டங்கள் குறித்தும் அவர் மகாநாயக தேரர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்தியாவின் தம்பதியை உள்ளிட்ட பௌத்த மத தலங்களை தரிசிப்பதற்கு இந்தியா செல்லும் இலங்கை பௌத்தர்களுக்கு பௌத்த யாத்திரிகர்களுக்கு புத்ததாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சின் சிபாரிசுடன் இலவச விசா வழங்கப்படும் என இந்திய உயர்சாரிகள் சந்தோஷ் ஜா தெரிவித்திருக்கின்றார். மல்வத்து மற்றும் அஸ்கிரிய விகாரைகளின் மகாநாயக திரைகளை எதிர்த்து ஆசை பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து விடுக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற ஒரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இலங்கைக்கே உரித்தான கச்சத்தீவு கை மாறாது அமைச்சர் சந்திரசேகர் என்பதாக தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. கச்சத்தீவு இலங்கைக்கே உரித்தானது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை எனவும் தமிழக அரசியல்வாதிகள் தங்களின் அரசியல் இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்காக சில விடயங்களை அவர்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகிறார்கள். எனவே அதில் எவ்விதமான மாற்றம் இல்லை, அது இலங்கைக்கு உரித்தான ஒரு தீவு என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த மக்களை திசிருப்பமே அவர்கள் கச்சத்தீவு மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருவதாகவும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சியில் வெள்ளிக்கிழமை ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளை பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். ஏறுவரும் 20ஆம் தேதி இலங்கை அதிகாரிகள் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார்கள். இந்த பயணம் கச்சத்தீவு தொடர்பில் விவாதிப்பதற்கானது அல்ல, மாறாக இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகாலமாக நிலைவரும் மீனவர் பிரச்சனைகள் உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இந்த பயணம் இடம்பெறவிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி வரும் இழுவை படகுகளினால் வடக்கு கடற்பரப்பின் கடல்வளம் பாரிய அளவில் பாதிக்கப்படுவதோடும் வடபகுதி மீனவர்களின் தொழிலும் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. சட்டவிரோத மீட்பு நடவடிக்கைகளை தடுப்பது, கடல் வளத்தை பாதுகாப்பது மற்றும் இலங்கையின் கடல்நிலையை உறுதியாக பாதுகாப்பது தொடர்பான விடயங்களுக்கு இருதரப்பு கலந்துரையாடல்களில் முன்னுரிமை வழங்கப்படும். கச்சத்தீவு தொடர்பில் தமிழக சட்டமன்றத்தில் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் விவாதங்கள் தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் கச்சத்தீவு இலங்கையின் ஆட்சிப் பகுதிக்கு உட்பட்டது என்பதில் எவ்விதமான குழப்பதற்கும் இடமில்லை என தெரிவித்தார். சர்வதேச சட்டங்கள், இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மற்றும் கடல் எல்லை நிர்ணயம் தொடர்பான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் கச்சத்தீவு இலங்கையின் இறையாண்மைக்கு உட்பட்டதாகும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக அரசியல்வாதிகள் தாங்கள் மீது எழுந்துள்ள அரசியல் குற்றச்சாட்டுகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசைப்புவதற்கும் தங்களின் வாக்கு வங்கியை பாதுகாப்பதற்கும் கச்சத்தீவு விவகாரத்தை மீண்டும் மீண்டும் அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இக்கோரிக்கைகளுக்கு பின்னால் எவ்விதமான புதிய ராஜதந்திர அல்லது சட்டப்பூர்வ உண்மையும் இல்லை என்பதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் திட்டவட்டமாக இந்த விடயத்தை அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலிருந்து மன்னார் வைத்தியசாலை மத்திய அரசிடமா, மன்னார் ஆயரின் கோரிக்கை தவறானதொரு முன்னுதாரணம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் விசனம் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். மன்னார் வைத்தியசாலைக்கு பல குறைபாடுகள் இருக்கும், அந்த குறைபாடுகள் நீக்குவதற்கு அந்த தேவையான ஆளுநர்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் மறைமாவட்ட ஆயரும் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பொதுஜன அமைப்புகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் பார்லமெண்ட் உறுப்பினர்களும் அந்த வைத்தியசாலையினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உதவிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்திற்கு கொடுப்பது என்பது தமிழ் மக்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை மீண்டும் ஒப்படைப்பதாகவும் அது மிகவும் தவறான முன்னுதாரணம் என முன்னாள் எம்பியும் இபிஆர்எல்எஃபினுடைய தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். சமகால நிலைமைகள் தொடர்பாக யாழ் ஊடக அமைச்சரிடம் பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். எனவே அந்த வைத்தியசாலைக்கு கடந்த காலங்களில் இவர் கூறியது போன்று இந்த பொது அமைப்புகளோ அல்லது அரசியல்வாதிகளோ சேவைகளை செய்திருந்தால் ஆயர் இவ்வாறான முடிவு ஒன்றை எடுத்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இப்போது மத்திய அரசு கொண்டு வந்து அபிவிருத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு தரமான சுகாதார சேவையை வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் அவர் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. நேற்று தினம் கவலை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக இரு செய்திகள் பதிவாகிறதுன. ஒன்று காட்டுகசிகிலிய பகுதியில் இடம்பெற்ற ஒரு விபத்து, இன்னொன்று நானூய பகுதியில் இடம்பெற்ற விபத்து. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: சுயாதீன செய்தி பார்வையுடன் இருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளியாகின்ற ஒரு செய்தி, டிராக்டர் விபத்தில் சிறுவன் உயிரிழப்பு என்பதான செய்தியாக இடம்பெறுகிறது. காட்டுகாசியிலேயே திவுள்வெவ வெளிகொள்ளாவ வீதியில் அமைந்துள்ள ரம்பவெல குளக்கரையில் பயணித்த டிராக்டர் கட்டுப்பாட்டை இழந்து குளத்திற்கு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய சிறுவன் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குளக்கரையில் கட்டப்பட்டிருந்த பசுமாடு ஒன்றின் மீது மோதாமல் தவிர்க்க டிராக்டரின் ஓட்டுநர் முயன்ற போதே வாகனத்தின் கட்டுப்பாடு இழக்கப்பட்டு அது குளத்திற்கு தலைகீழாக கவிழ்ந்ததாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். விபத்தில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் உட்பட 3 பேர் உடனடியாக காட்டுகசிகளிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அவ்வாறு அனுமதிக்கப்பட்ட போதிலும் இந்த எனினும் அவர்களுள் சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் வெளிகொள்ளாவ பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை திவுள்வெவ போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தியும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு விபத்து தொடர்பான செய்தி ஒன்றும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. நானுகோயாவில் நீராடச் சென்ற 2 இளைஞர்கள் உயிரிழப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு தலைப்பை தருகிறது. நுவரலியாவிலிருந்து கொத்மலை நீர்த்தேக்கத்தை நோக்கி பாயும் நானுகோயா ஆற்றில் நீராட சென்ற 2 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக நானுகோயா போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நானுகோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரதல்ல கிளாசோவ் தோட்டப்பகுதியில் அமைந்துள்ள ஆற்றில் நேற்று உறவினர்களோடு சேர்ந்து நீராடிக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தில் நானுகோயா எடின்பரோ தோட்டத்தைச் சேர்ந்த பெருமாள் திவாகர் என்ற 23 வயதுடைய நபரும், அதேபோல அப்புத்தலையைச் சேர்ந்த அமலகன் டிக்ஷன் வயது 24 ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்புத்தலையிலிருந்து நானுகோயா எடின்பரோ தோட்டத்தில் உள்ள தனது உறவினர்களின் வீட்டுக்கு வருகை தந்திருந்த அமலகன் டிக்ஷன் கால்வாயில் நீராடி கொண்டிருந்த போதும் எதிர்பாராத விதமாக நீரோட்டத்தில் அடி செல்லப்பட்டிருக்கின்றார். இதன்போது நீரில் மூழ்கிய நண்பனை காப்பாற்றுவதற்கு பெருமாள் திவாகரன் உடனடியாக நீரில் குதித்திருக்கின்றார். எனினும் இருவராலும் நீரின் சுழற்சியிலிருந்து தப்பிக்க முடியாமல் இருவரும் நீரில் மூழ்கி காணாமல் போனர். இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலையடுத்து நானுகோயா போலீஸ் அதிகாரிகள் பிரதேசவாசிகளோடு இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தார்கள். இதன்போது ஆற்றின் ஆழமான பகுதியிலிருந்தும் 2 இளைஞர்களதும் சடலங்கள் மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட சடலங்கள் பிரதேச பரிசோதனைக்காக நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். மாவட்ட மருத்துவ அதிகாரியினால் பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட உள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நானுகோயா போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகிறது. ஓமானில் உயிரிழந்த இலங்கையர்களின் குடும்பங்களுக்கு 28 மில்லியன் இழப்பீடு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஓமானில் கடந்த 12 மாத காலத்தில் உயிரிழந்த இலங்கையர்களின் குடும்பங்களுக்கு 28 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக் கொடுப்பதற்கு ஓமானில் உள்ள இலங்கை தூதரகம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. கடந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அத்தொகை கொழும்பில் உள்ள வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் தூதரக பிரிவு ஊடாக உயிரிழந்தவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஓமானில் உள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் கம்பெனிகள் மற்றும் அதிகாரிகளோடு இலங்கை தூதரகம் நடத்திய தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் மற்றும் ஒருங்கிணைப்புகள் காரணமாகவே இந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக் கொள்ள முடிந்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே ஓமானில் பணியாற்றிய போதும் உயிரிழந்த ஏனைய இலங்கையர்களுக்காக கிடைக்க வேண்டிய நிலுவை இழப்பீட்டுத் தொகைகளை அறவிடும் நடவடிக்கைகளும் தூதரகம் தொடர்ந்தும் தீவிரமாக செயற்படும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்ட விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அடுத்து அரச பாடசாலைகள் நாளைய தினம் 3ஆம் தவணைக்காக திறக்கப்படுகின்றன. அதுரமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகைகள் வருகின்றன. அரச பாடசாலைகள் 3ஆம் தவணைக்காக நாளை ஆரம்பம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. 1 மாத காலம் விடுமுறை, பின்னர் நாளை மீண்டும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து பாடசாலைகளதும் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் நாளை திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பமாக இருப்பதாக கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது. விடுமுறை மற்றும் பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லீம் பாடசாலைகள் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளும் நாளை முதல் வளையம் போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கல்வி அமைச்சின் பணிப்புரைக்கமைவாக அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் குறித்த நேரத்தில் பாடசாலைக்கு சமூகம் அளித்து கற்றல் கற்பித செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயம் என்பதாக அந்த செய்திகளும் இருதினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய அருண பத்திரிகையில் பாடசாலை தொடர்பான இன்னும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். பிக்மெச் அத்துலு பாசல் உற்சவ மத்பெண் பாவித்திய சபுரா தகனம் பாசல் நாஞ்சினேற்ற நவ சக்லேக்யாக் என்பதாக இன்று தினம் அருண பத்திரிகை முதற்பக்க செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம். இந்த பிக் மேட்ச் என்று சொல்லப்படுகின்ற கிரிக்கெட் போட்டிகள், அதே போல ஏனைய விளையாட்டுகள் மற்றும் பாடசாலை நடைபெறுகின்ற பிரதானமான நிகழ்வுகளின் போது போதைப்பொருள் அதே போல இந்த மதுபானம் பயன்பாட்டுக்கு முற்றாக தடை விதித்து கல்வி அமைச்சு விசேடமான புதிய சுற்றுநுமம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பாடசாலை இலச்சினைகள், பாடசாலை கொடிகள் பயன்படுத்தப்படுகின்ற எந்த ஒரு இடத்திலும் மதுபானம் பயன்பாடு முற்றாக தடை செய்யப்படுகிறது. அவ்வாறு மதுபான பயன்பாடு இருந்தால் அந்த நிகழ்வு உடனடியாக ரத்து செய்யப்படும் என்பதாக கல்வி அமைச்சு விசாரணை அறிவித்தலை விடுத்து கடந்த காலங்களில் இந்த கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் ஏனைய விளையாட்டுப் போட்டிகள், பாடசாலைகள் இடையில் நடைபெறுகின்ற போட்டிகளின் போதும் இந்த மதுபான பாவனையை பயன்படுத்திவிட்டு வீதிகளில் சண்டையிடுவது, மைதானங்களில் சண்டையிடுவது, அதே போல வீதிகளில் வாகன பேரணியாக சென்று பொதுமக்களை குழப்புவது உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பான பல்வேறு முறைப்பாடுகள் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டதும் இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக வைத்து இனிவரும் காலங்களில் பாடசாலை கொடிகள், பாடசாலை இலச்சினைகள் பயன்படுத்தப்படுகின்ற விளையாட்டு விழாவாக இருக்கலாம், ஏனைய எந்த ஒரு உற்சவமாக இருக்கலாம், அந்த விழாக்களில் மதுபானம் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு முற்றாக தடை விதிக்கப்படுகிறது. அவ்வாறு மீறி அது பயன்படுத்தப்பட்டால் அந்த விழாவுக்கு விழா நடத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாகத்தான் இந்த தினம் அருண பத்திரிகை கல்வி அமைச்சருடைய சுற்றுப்புறத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தியினையும் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து லங்கா தீப பத்திரிகையிலும் மேலும் பல செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது, நாங்கள் பார்க்கலாம். அதுரமான செய்தி, விசி திக்க அதிகரண மத்திய என சத்தியே மதி சபையேற்ற என்பதாக லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். எனவே 22வது அரசியலமைப்பு திருத்தம் அரசாங்கத்தினால் பார்லமெண்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக ஆட்சேபனை தெரிவிக்க 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டு அதற்கமையாக கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட மனுக்கள் இதற்கு எதிராகவும் ஆதரவாகவும் நீதிமன்றில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மனுக்கள் மீதான மீளாய்வு நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த வாரம் அளவில் சபாநாயகருக்கு நீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவிருக்கிறது. தொடர்பாக சபாநாயகர் பார்லமெண்ட் தொடர்பான விடயங்களை அறிவிக்கவிருக்கிறார். எனவே அதற்கு பின்னர் பார்லமெண்ட் தொடர்பான விவாதம் இடம்பெற்று நிறைவேற்றுகின்ற செயற்பாடு இடம்பெறப் போகிறது. எனவே அது தொடர்பான விடயங்கள் அடுத்த வாரம் அளவில் பார்லமெண்டத்தில் 22 தேதி தொடர்பான வியாக்கியானத்தை உச்சநீதிமன்றம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப் போவதாகத்தான் அந்த செய்தி இன்றைய தினம் லங்கா தீபத்தினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்னும் ஒரு தகவலுடன் லங்கா தீபத்திரிகையில் மாச தாகேதி குடு கிலோ தெதாஸ் தேசிய பனஸ் நமயாக் வினாசகரலா ஸ்ரீலங்கா பொலிசி என்பதாக இன்றைய லங்கா தீபத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 10 காலப்பகுதியில் நாட்டில் 2,259 கிலோகிராம் போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். கடந்த 2020 அக்டோபர் மாதம் 30 முதல் கடந்த ஆகஸ்ட் மாதம் 12 தேதி வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்புகளில் கைப்பற்றப்பட்ட நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்ட 2,259 கிலோகிராம் ஹெரோயின், அதே போல 129 கிராம் ஐஸ் மற்றும் 2,653 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தான் இவ்வாறு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவை இந்த நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் இவ்வாறு அளிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் 102.6 102.8.
2: நேர்கள் இப்பொழுது முதல் நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபதவசக் சுற்றளிப்பு வாரமான 417வது சுற்றளிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ராசியாக கன்னி ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 14, 60, 61. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் ராசியாக கன்னி ராசி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 14, 60, 61. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 80,61,600 ரூபாய். அடுத்து தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கொவிசத்த சுற்றிழப்பு வாரமான 4543வது சுற்றிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 10, 16, 37, 77. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 10, 16, 37, 77. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 87,96,840 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக ரூபாய் 8,18,31,178.36%. அடுத்ததாக மகஜன சம்பத சீட்டெழுப்பு வாரமான 6301வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக கே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 1, 5, 6, 2, 6, 6. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக கே தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 1, 5, 6, 2, 6, 6. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகையாக 2,16,42,400 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக ரூபாய் 2,31,86,864 ரூபாய். அடுத்து தன நிதான சீட்டெழுப்பு வாரமான 2331வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக ஐ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 19, 24, 64, 65. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக ஐ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 19, 24, 64, 65. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 54,28,320 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக ரூபாய் 8,24,76,143.20. அடுத்து மெகா பவர் சீட்டெழுப்பு வாரமான 2649வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக எச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 7 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 27, 30, 50, 54. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக எச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 7 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 27, 30, 50, 54. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 78,63,480 ரூபாய். அடுத்து மெகா சுப பரிசு பொதியாக 30,46,25,526 ரூபாய். அடுத்து பவசுப பரிசு பொதியாக 1 கோடி ரூபாய். அடுத்து கிரேன் சுப பரிசு பொதியாக மோட்டார் வாகனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்தஹன சீட்டெழுப்பு வாரமான 1610வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். ராசியாக மேஷம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 32, 56, 60. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மேஷம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 32, 56, 60 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 91,15,880 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக ரூபாய் 30,22,717 ரூபாய். அடுத்து ஜெய சீட்டெழுப்பு வாரமான 569வது சீற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக எஃப் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 1, 8, 7. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக எஃப் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 4, 1, 8, 7 தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட மொத்த பரிசுத் தொகை 66,34,000 ரூபாய். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சுற்றிழுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM.
2: நேர்கள் இப்பொழுது நேற்றைய தினம் சுற்றெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக அத கோடிபதி சுற்றெழுப்பு வாரமான 3101வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக எம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 14, 16, 38, 43. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக எம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 14, 16, 38, 43. 2,00,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 72,82,880 ரூபாய். நேற்று சுப பரிசு பொதியாக 750,00,000. நேர்கள் அடுத்து சுற்றளிப்புக்காக இளம் பச்சை நிற அத கோடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம். சுற்றளிப்பு வாரமான 4987வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மீனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 27, 40. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மீனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 27, 40. 10,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,67,2,360 ரூபாய். அடுத்த சுப பரிசு பொதியாக ரூபாய் 60,00,000. நேர்கள் இன்று சுற்றளிப்புக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சூப்பர் போல் சுற்றெழுப்பு வாரமான 3275வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக சி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 11, 36, 50, 62. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக சி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 11, 36, 50, 62. 2,00,000 பரிசுகள் 4 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 64,93,640 ரூபாய். நேற்று சுப பரிசு பொதியாக ரூபாய் 742,00,000. நேர்கள் இன்று சுற்றுலப்புக்காக செம்மஞ்சள் நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சனிதா. சுற்றெழுப்பு வாரமான 5436வது சுற்றெழுப்புக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக எஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 21, 26, 66, 76. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக எஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 21, 26, 66, 76. 2,00,000 பரிசுகள் 4 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 75,11,320 ரூபாய். நேற்று சுப பரிசு பொதியாக ரூபாய் 501,00,000. அடுத்த சுற்றளிப்புக்காக இளம் சிவப்பு சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா. சுற்றளிப்பு வாரமான 2451வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். கப்ருகா ஆங்கில எழுத்தாக ஆர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி சுப்பர் இலக்கமாக 32 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கமாக 19, 21, 49, 52. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக 6 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 32 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 19, 21, 49, 52. 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,48,83,680 ரூபாய். அடுத்த கப்ருகா சூப்பர் கோடி பரிசு பொதியாக 3,564 லட்சம். சுற்றளிப்புக்காக இன்று மஞ்சள் நிற கப்ருகா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சுபரிதன சம்பத சீட்டெழுப்பு வாரமான 1009வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 0, 3, 9, 6, 7. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 0, 3, 9, 6, 7. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 39,83,360 ரூபாய். நேற்று சுப பரிசு பொதியாக 293 லட்சம். சிற்றளிப்புக்காக இன்று கபில நிற சுபிரிதன சம்பத அச்சிடப்பட்ட லொத்தர்களை அடுத்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத் சீட்டெழுப்பு வாரமான 483வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3, 9, 6, 7. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 9, 6, 7. 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டுள்ளது. 50,000 பரிசுகள் 28 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 65,83,520 ரூபாய். அடுத்து சுற்றுலுப்புக்காக நீல நிற அச்சிடப்பட்ட ஜெய சம்பத லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சசிரி சீட்டெழுப்பு வாரமான 1,105வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகளை இப்பொழுது பார்க்கலாம். வெற்றி இலக்கங்களாக 10, 29, 45. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஏதோ 10, 29, 45. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 41,24,360 ரூபாய். அடுத்த சுற்றளிப்புக்காக கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்று தினம் சுற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 செப்டம்பர் மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேலிகளாக நல்ல நேரம் காலை 9 10:35 மணி வரை. ராகு காலம் காலை 4:35 மணியிலிருந்து 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:34 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் பயம், ரிஷபம் முயற்சி, மிதுனம் நலம், கடகம் பாசம், சிம்மம் ஓய்வு, கன்னி செலவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் வரவு, தனுசு தெளிவு, மகரம் விருப்பம், கும்பம் பணிவு, மீனம் சினம். மீண்டும் வந்த ராசி

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
2: வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறீங்க. நேரம் காலை 7:48.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: This is Sri Lanka's number one Tamil radio station, Vasantham FM.
1: ஓகே, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு கிடைத்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ரூபி அண்ட் சங்கர் இரண்டு பேரும் இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருந்த ஸ்டேட்டின் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவது
1: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ இலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: சந்தோஷமான காலை நிருபானுக்கும் இன்றைக்கு நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஜோபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் சங்கர்.
3: வணக்கம் ஸ்ரூபி, எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: வீக்கெண்ட் வந்தாலே நாம சூப்பரா தான் இருப்போம் இல்லையா? அதுலயும் மிக முக்கியமா நீங்க சொல்லுங்க வரும்போது இன்னும் ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்கும். காரணம் என்ன? ஆஹா, வீட்டுல எல்லாரும் சண்டே அன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா உங்க மூளைக்கு வேலை கொடுக்கறதுக்காக ஒரு தலைப்போட நாம வந்துருவோம். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதிகமா அந்த செல்போன் பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அதிக அளவுல மாறிடுச்சு. சில நேரங்கள்ல தேவைக்காக பயன்படுத்தின செல்போன் தேவையில்லாம பயன்படுத்த ஆரம்பிச்சு இரவு நேரங்கள்ல தூங்குறதுக்கு முன்னாடி நேரம் பார்க்கலாம்னு கையில எடுத்தோம்னு சொன்னா அது நம்ம நேரத்தை வாங்கிட்டு நேரம் போறதே தெரியாம, சரி 11 மணி வரைக்கும் பார்ப்போம், 11 மணி 12 மணி வரைக்கும் பார்ப்போம், சரி 1 மணி 2 மணின்னு சில நேரம் இரவு நேரங்கள்ல அதிக இந்த செல்போன் பயன்பாடு அப்படிங்கறது அதிகரிச்சிடும் இல்லையா? இப்படி இருக்கும்போது இது என்ன மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணுமா இல்ல இது பரவாயில்லையா அப்படி ஒண்ணுங்க? நாம நிறைய நேரம் செல்போன் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுலாம் இல்லங்க, இல்ல நாம ஸ்பெண்ட் பண்றோம், இது சரியா தவறா இதான் நம்ம கேட்க போறோம்.
2: ஆமா, இது வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளும்.
3: அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட அழகான ஆக்கப்பூர்வமான காத்திரமான தலைப்புக்கான பதிவுகளை சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு அலைவு ஏற்படுத்துங்க 0312-775-001
2: அதே போல 0312-775-001 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: சொல்லுங்க.
1: நேயர்களின் கருத்து மேடை.
0: கருத்து மேடை.
2: அன்பான
3: காலை நேரம் வணக்கம் சாந்தி கோவிந்தராஜா.
0: நன்றி மேடம். மறக்க முடியுமா சாந்தி கோவிந்தராஜா, நீங்க பண்ணிருக்க சம்பவங்கள் எல்லாம் சாதாரணமா என்ன?
2: நீங்க
0: சொல்லுங்க. இப்ப நாம கேட்டது வந்து அதிகமா அந்த இரவு நேரங்கள்ல தொலைபேசி பயன்படுத்துற ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, இது என்ன மாதிரியான ஒரு பழக்கமா நீங்க பாக்குறீங்க?
2: ஆமா சார், அது உண்மை. இதை விழிப்பூட்டும் விஷயம் தான். எவ்வளவு விழிப்பூட்டும் விஷயம் நீங்கள் சொன்னாரு, மற்ற அறிந்தாலும் அதை நடைமுறை கொண்டு வருவார்கள் யாரும் இல்லை. ஆனா உண்மையிலே இந்த தூக்கத்தை விழுங்குகின்றது போனா அடுத்தது சாப்பாடுகள் மற்ற வேலைகள் நேரத்தை எல்லாம் வீணடிக்க செய்வது இந்த போன் தான். எவ்வளவுதான் நாம சொல்லி சொல்லி சொல்லி இருந்தாலும் அதுலயே இந்த போனில் ஒரு முக்கிய விஷயம் இருக்கு சார், நல்ல விஷயம் அல்ல இருக்கு, அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்தது இந்த போன் அது நம்மளை கையாள கூடாது, நாம தான் கையாள வேண்டும். அப்ப நமக்கு தெரியும் அடுத்தது அந்த தூக்கத்துக்கு முக்கியத்துவம், சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம். எங்க பார்த்தாலும் ஏன் சார், எங்க வீட்டையும் பார்த்தா கூட ஒரு பெரிய பிள்ளையெல்லாம் திருத்தேரா, சின்ன பிள்ளையில சொன்னா கேட்டுக்குவாங்க. ஒரு கையில பிள்ளையிலும் கேட்குது இல்ல, ஒரு கையில போனை வைத்து போட்டு சிறிய பிள்ளையிலும் கூட ஒரு கையில சாப்பாடை சாப்பிடுது. அது வந்து போனாலும் சாப்பாட்டுக்கு அதையும் சேர்த்து சாப்பிடும். ஏன்னா அப்படியாக பின்னி பிணைந்து விட்டார்கள் போன் இல்ல. அதனால இந்த போனை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் சார். அடுத்தது பிள்ளைகள் விரட்டுன்றது அம்மா மாரு, அதாவது சிறிய பிள்ளைகள் 5-6 ஆம் ஆண்டு பிள்ளைய கூட எனக்கு போன் படிப்பு வருகிறது. அங்கே பார்த்தால் பிள்ளைகள் படிக்கவில்லை, பின்னாடி போய் பார்த்தா தம்பளங்குது அந்த பிள்ளை வேற.
0: சரி சரி, நன்றி நன்றி நன்றி உங்களோட கருத்துக்கு. இப்ப சுருவி பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து தொலைபேசி பயன்படுத்துறத பத்தி நம்ம பேசுறதை விட்டுட்டு, இதுல வந்து மிக முக்கியமா நம்ம வந்து இந்த இரவு நேரங்கள்ல தூக்கத்தை தொலைத்து தொலைபேசியை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது கரெக்டா? ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் காதலிக்கிறீங்க பேர்லயே அட்டூழியம் பண்றது, தூக்கமே இல்லாம நைட்ல 8 ஹவர் பேசுறேன் ரெக்கார்ட் வைக்கிறேன், 12 ஹவர் பேசுறேன் ரெக்கார்ட் வைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் பேசி தூக்கத்தையும் கெடுத்து அடுத்த நாள் வந்து வேலையில இருக்க பக்கத்துல இருக்க வாழ்க்கையும் கெடுக்கிறது. இந்த மாதிரிலாம் இல்லாம நல்லபடியா இருக்கணும், இதை பத்தி தான் நம்ம கேட்டிருக்கோம். டக்குனு அழைப்பினை மேற்கொள்ளுங்க. 0312-775 0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு.
3: அது மட்டும் இல்லாம எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: எட்டியாந்தோட்டையில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அழைத்த வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
2: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டின் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
3: மக்கள் சூடிய
4: மகுடம் மகஜன சம்பத்து நாட்டிற்கு செல்வம்.

0: வசந்தம் வானொலி, வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0767-76-76
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
5: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
6: பிள்ளையாழி போட்டு
5: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை
2: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
7: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க்ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
2: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இன்று தினம் வந்து கேட்டிருந்தோம், இரவு நேரங்களில் அதிகமாக இந்த தொலைபேசி பயன்படுத்துறது வந்து என்ன மாதிரியான ஒரு பழக்கம் அப்படின்னு கேட்டிருக்கோம். இது சரியா இல்லை, இது மாதிரியெல்லாம் பயன்படுத்தினா வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை எங்களோட பகிர்ந்துக்க சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து
3: ஆமா, நம்மளுடைய அருள் சந்திரா வந்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: உடைய போல மகிழ்வாக காலை பகல் நேர காவல் கடமையோடு இருக்கிறேன்.
2: சிறப்பு, சொல்லுங்க பாப்போம்.
4: இரவு நேரங்களில் பார்ப்பது நமக்கு தான் கூடாது. என்னென்றால் என்ன அனுபவத்தை கொண்டு சொல்கிறேன், ஆரம்பத்திலே நானும் அப்படித்தான் பார்த்து பார்த்து சில சிக்கல்கள் வந்தது. ஆகவே இரவில் பார்ப்பது கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளும், நல்ல காரியங்களை பார்த்து விட்டு விரைவாக வைத்து விட வேண்டும்.
2: அது சரி, அப்படியே வந்துட்டேன் சொல்லி அதே பார்த்துட்டு இருக்க கூடாதுங்கிறீங்க இல்லையா?
4: அது வைக்க பணம் வராது. அங்கே அந்த பாதிப்பு வந்த பொழுது கண் பார்வை கண்ணாடி பாதிப்புதான் அந்த அருமை தெரியும்.
2: அது சரி, அது சரி. எனவே நன்றி நன்றி நன்றி உங்களோட நன்றி. அவர் சொன்னது மிக முக்கியமான விஷயம் தான். இப்ப இந்த சோசியல் மீடியாக்குள்ள போயிட்டோம்னா அதனோட அல்கோரிதம் எப்படி வேலை செய்யணும்னா நம்மள வைக்கவே விடாது. ஒண்ணு பாப்போம், அதே மாதிரி இன்னொன்னு வரும், அதே மாதிரி இருக்கே திரும்ப இன்னொன்னு வரும் அப்படின்னு நம்ம நேரத்தை வந்து அதை அப்படியே எடுத்துக்கும். சோ அதை பத்தி தான் கேட்டிருக்கோம். சோ நீங்களும் என்ன பண்ணுங்க, அளவு ஏற்படுத்தி பகிர்ந்து கொள்ளுங்க. 0112-75-00-3 அல்லது 0112-75-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு
3: கால் பண்ணுங்க, அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாக உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: live music streaming in Sri Lanka. Wasandam FM 102.6, 102.8.
1: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி வர்க்ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு
5: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
6: தொடர்புகளுக்கு 0767-76-76.
7: நேர்மையான நாடு. கடந்த 2 ஆண்டுகளில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான 1000கணக்கான முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தராதரம் பாராமல் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஊழல்வாதிகளுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதிகாரத்துக்கும் செல்வத்துக்கும் தலை வணங்காமல் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவே நமது எதிர்பார்ப்பு, இதுவே நமது மக்களின் தீர்ப்பு, இதுவே நமக்கு தேவையான நேர்மையான நாடு.
8: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி.
9: Yo, one that you wanna listen to.

0: கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்.
2: வசந்தத்தின் நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ்.
0: நீ நல்லா வைபப்படு.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். சுரபி, ரொம்ப ஆர்வமான ஒரு தலைப்பு தான் கேட்டிருக்கோம். இரவு நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த தொலைபேசியை பயன்படுத்துறது எப்படிப்பட்ட ஒரு பழக்கமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இரவுல எத்தனை மணி வரைக்கும் இல்ல எவ்வளவு மணித்தியாலங்கள் தொலைபேசியை பயன்படுத்துவீங்க?
3: இல்ல நான் எப்படின்னு சொன்னா ஒரு ரீல்ஸ் ஒண்ணு எடுப்பேன், முதல்ல பாத்துட்டு இருப்பேன் அந்த ரீல்ஸ். சரி ஓகே, ரொம்ப அருமையா இருக்குமா, அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருக்கலாம், ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே டைம் போயிடும். அந்த டைம் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஏன்னு சொன்னா நம்ம உதாரணமா நீங்க பாத்துருக்கீங்கல்ல சங்கர், நம்ம வந்து எப்பவுமே போன் மொபைலோ இல்ல ஏதோ ஒரு சோசியல் மீடியா எடுக்கும் போது அந்த சோசியல் மீடியால நம்மளுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரியே சில வீடியோஸ் வரும். வீடியோஸ், காணொலிகள், காட்சிகளா இருக்கட்டும், சில போட்டோஸ்களா இருக்கட்டும், அப்படி வரும். நம்மளுடைய மனநிலையை பொறுத்து அடடா நம்ம யோசிப்போம் தானே, அடடா அது எப்படி நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான வீடியோஸா வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருவோம்ல.
2: அப்ப பாத்தீங்கன்னா நம்மளை விட நம்ம அதிகமா தெரிஞ்சிருக்கிறது நம்ம செல்போன் தான்.
3: நிச்சயம்
2: பேசுறது ஒட்டு கேக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப யார் வந்திருக்காங்க?
3: வணக்கம்.
2: வணக்கம்
4: அன்பான,
2: எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம்,
4: ஞாயிற்றுக்கிழமை இப்படிப்பட்டவங்களுக்கு கண்ணாடி பாவிக்கிறவங்க தான் அந்த அருமை தெரியுமனு சொல்லி. ஆனா நான் யோசிக்கிறேன், எனக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைவா தான்
2: இருக்கு. தொலைபேசி பாத்தீங்களா?
4: பாக்குறது உடம்பா சாங்க சார், எப்பயும் 12-1 மணி வரைக்கும் பாத்துட்டு தான் இருப்பேன்.
2: சரியா நாள் தான் வந்திருக்கீங்க. 12-1 மணி வரைக்கும் அதுல என்னதான் நீங்க பாக்குறீங்க அதை சொல்லுங்க முதல்ல.
4: மறந்து போயிருக்கீங்களா
2: நன்றி சரோஜினி. சரி, நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களோட கருத்துக்களை.
3: அளிக்க வேண்டிய இலக்கம் 0-1-2-7-5-0-0-1, கதை போட 0-1-2-7-5-1-1-1.
2: அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட ஆகும் கூட இணைந்து கொள்ளலாம்.

மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: அழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராத கட்டணங்களை இணைய வழியில் செலுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கோபே அமைப்பை போன்ற போலி இணையதளத்தை உருவாக்கி பொதுமக்களின் பணம் மற்றும் முக்கிய தகவல்கள் திருடும் மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோபே மூலம் பணத்தை செலுத்துவதற்கு வேறு எந்த இணையதளமும் கிடையாது என்பதால் இத்தகைய நிதி மோசடிகளில் சிக்கி ஏமாற வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர். பொதுமக்களின் சேவையை இலகுப்படுத்தும் நோக்கிலும் நிதி மோசடிகளை குறைக்கும் நோக்கிலும் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதங்களை கோபே முறைமை மூலம் செலுத்தும் நடைமுறை இந்த ஆண்டு ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இருப்பினும் கோபே அமைப்பை போன்ற போலி இணையதளத்தை உருவாக்கி பொதுமக்களின் பணம் மற்றும் ரகசிய தரவுகளை தந்திரமாக திருடும் மோசடி இடம்பெற்று வருவதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். மற்றொரு உள்நாட்டு செய்தி. தற்போதைய ஆட்சியின் கீழ் நாட்டில் தொழிலாளர் சட்ட அமைப்பை புதுப்பிக்கும் பணிகள் விரைவாக இடம்பெற்று வருவதாக தொழிலாளர் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். தெற்காசியாவின் தொழிலாளர் சட்ட மறுசீரமைப்பு தொடர்பான பிராந்திய தொழிற்சங்க பரிமாற்ற இருநாள் பயிலரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பயிலரங்கு அண்மையில் தொழில் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த தலைமையில் ஆரம்பமானது. இதில் இந்தியா, பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி ஏராளமான தொழிற்சங்கங்கள் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன் பொழுது அந்தந்த நாடுகளில் தொழிலாளர் சட்டங்களின் தற்போதைய நிலைமை மற்றும் மறுசீரமைப்பு குறித்து விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஹோமஸ் நீரிணை வழியில் விதிமீறல்களை மீறிச் சென்ற 5 கப்பல்கள் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக ஈரானிய புரட்சிகர காவல் படை கடற்படை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் 2026 August 30 வரையான 10 நாட்களில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் பின்னரும் கூட விதிமீறல்களை மீறும் கப்பல்கள் மீது தேவையான நேரங்களில் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஈரானிய புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை காலை 10 எதிர்பார்க்கும்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: நிமிர்ந்த நடை

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு என்கிறார். செய்ன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால் தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0767 76 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
4: நிகழ்ச்சிகளில் முதல் தரமான வசனம் எஃப்எம் வசனம் எஃப்எம்.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: சுரூபி
3: சொல்லுங்க.
2: ஸ்ரீ ஸ்ரூபி நீங்க சொல்லுங்க.
3: நீங்க சொல்லுங்க.
2: இல்ல பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க.
3: இல்ல பரவாயில்ல,
2: ரெண்டு பேர்ல யாராவது எதையாவது சொல்லுங்கடா அப்படின்னா நாங்க சொல்றதெல்லாம் இல்ல, இப்ப சொல்றதுக்காக ஒருத்தருக்கு வந்திருக்காங்க.
3: வணக்கம்.
2: அருள்மொழி எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
2: இருக்கும். பரிசுத்துறை எப்படி இருக்கு?
4: நல்லா

0: அதிகமான நேரம் தொலைபேசி பயன்படுத்துறாங்களாம் அங்க இரவுல. உண்மையா
1: தொலைபேசி பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு இயல்பாவே வரல பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். சரி, நன்றி நன்றி அருள்மொழி,
2: நன்றி
1: நன்றி. நாமளே பயன்படுத்தி நாமளே எப்படி பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றது அவங்களே சிரிக்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மரலாம் இல்லாமல் சூப்பரான கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. 0312 7755 0301 அல்லது 0312 7755 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கினோட இணைந்து கொள்ளலாம்.
3: காதல் என்னும் புயலுக்கு போ கூற

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம். இப்ப நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கும் போது அந்த வீக்கெண்ட் அப்படின்னா வெளியில எல்லாம் போறதெல்லாம் வளமையா இருக்கும். அதுவும் பைக் ஒன்று இருந்துச்சுன்னா லேசா இருக்கும் இல்லையா சொல்வி?
3: ஆமா, நிச்சயமா.
2: அது வந்து பெட்ரோல் விற்கிற விலைக்கு ஒரு தடவை ஃபுல் டேங்க் அடிச்சிடம்னா மாசத்துக்கே ஓடும், பெட்ரோல் வாசத்துக்கே ஓடுங்கிற மாதிரி ஒரு வண்டி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.
3: ரொம்ப நல்லா.
2: அது 40 வருட கால நம்பிக்கையை வென்ற டேவிட் வீரிஸ் மோட்டர் கம்பெனியில இருந்து பஜாஜ் CT 100 வருது உங்களுக்காக. சரியா, லிட்டருக்கு 80 கிலோமீட்டர்கள் வரை மைலேஜ் தரும். உங்க வீட்டுல வந்து கார் இருக்கு, வேன் இருக்கு, எது இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு செகண்டரி பைக்கா கூட நீங்க என்ன பண்ணலாம், வாங்கலாம். சோ இன்னைக்கு டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனிக்கு போயிட்டு உங்களோட CT 100 புக் பண்ணுங்க. இன்னைக்கு சண்டே அப்படிங்கறதுனால நாளைக்கு போயிட்டு கூட புக் பண்ணுங்க. சரி, இப்படி எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இலசுகள் கைகளில் பைக்குகள் கிடைக்கும் போதோ இல்ல வாகனங்கள் கிடைக்கும் போதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏன்னா சிட்டா பறக்க நினைக்கிறது, சிட்டா பறக்கும் போது என்ன ஆயிரும், சிட்டுக்கு செல்ல சிட்டுக்குன்னு போயிட்டு எங்கேயாவது சொருகிற வேண்டியதான், நிறைய வீதி விபத்துகள் ஏற்படும். இந்த மாதிரியான வீதி விபத்துகள் ஏற்படுறதுனால இந்த நமக்கு பிரியமானவர்கள் நம்மையோ இல்ல நமக்கு பிரியமானவர்களிடமிருந்து நாமமோ விலகி போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதெல்லாம் இல்லாம இந்த வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது, எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விரிவுபடுத்தும் தெளிவுபடுத்தும் நிகழ்வாக ஐடி ஊடக வலைப்பு ஒரு பொறுப்பு அந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர் அப்படிங்கிற வேலை திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. பாடசாலை மாணவர்களுக்கு இதை பற்றி தெளிவுட்டுறாங்க. அடுத்த மாதம் வந்து இந்த பாடசாலை ஆரம்பிக்க போகுதுன்னு கொஞ்ச நாள் அவங்களும் பல இடங்களுக்கு விஜய் செய்யிருக்காங்க. அதெல்லாம் எங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு நாங்க அறிய தருகிறோம். தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க செல்லுங்களோட இணைந்திருங்க.

0: Sri Lanka. Wasndam FM 102.6 102.8
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிராஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் சைபர் 71 9 79 76 38
2: எட்டியான் தோட்டையில் புது வரவு உங்கள் அழகுக்கு புது பொழிவு. மங்களகரமான அழைத்த வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள் திருமணம் விழாக்கள் விசேட நிகழ்வுகள் தினசரி அணிகலன்கள் ஸ்ரீ ஃபேன்சி இலக்கு 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767 76 70 76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
6: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
7: பிள்ளையார் சுழி போட்டு
6: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை
8: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
9: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை
8: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில் இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இணைந்து இருக்கிறோம். ஆஹா, நிறைய பேருக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இரவு நேரங்களில் தொலைபேசி பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அப்படின்னு இரவு 2 மணிக்கு உட்காந்து பாத்துட்டு இருப்போம் போன்ல. ஏன் ஒரு கெட்ட பழக்கம் தான் போல. இந்த மாதிரி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே பண்ணோம்னா நமக்கு தான் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சோ அப்படி இருக்கும்போது நாமளும் கேட்டிருக்கோம், இது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு. சோ அதுக்கான கருத்து சொல்ல வந்திருக்காங்க.
3: வணக்கம்
4: வணக்கம் இருவருக்கும் வணக்கம.
2: வணக்கம் வணக்கம்.
4: மருதமுனை கலில்
2: எப்படி இருக்கீங்க?
3: ஓகே கலில் எப்படி இருக்கீங்க?
4: நலமாக இருக்கிறேன். நீங்கள் இருவரும்?
2: நாங்களும் நலமாக, ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலைங்கனால கொஞ்சம் அதிக உற்சாகத்தோட இருக்கும்.
4: ஆமா, அது விளங்குகின்றது உங்களுடைய உற்சாகமான பேச்சுக்களை எங்களுக்கு அது எடுத்து காட்டியிருந்தது. அப்படி இருக்க வேண்டும். அதாவது அந்த அநேகமானவர்கள் இப்பொழுது தற்காலத்திலே உரிய நேரத்துக்கு சாப்பிடுவதில்லை, உரிய நேரத்துக்கு தூங்குவதில்லை, இப்படி எல்லாம் இருக்கின்ற காரணம் இந்த கை தொலைபேசியை சொல்லலாம். அது எந்த நேரம் ஐயோ கைகளிலே சுழந்து கொண்டே இருக்கின்றது. எந்த டைமில் உபகாரணமாக சாப்பிட வேண்டிய டைமில் சாப்பிட மாட்டார், சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கும், ஆனால் அந்த தொலைபேசியில தான் கை இருக்கும். அதே மாதிரி நேரத்துக்கு தூங்க வேண்டும், அது சுகாதாரத்துக்கு உகந்த விடயம். அது உரிய நேரத்துக்கு தூங்கும், இது அப்படி அல்ல. நீண்ட நேரம் சிலவில் உரிய உரிய கூட அதை பார்க்கின்ற அளவுக்கு இருக்கின்றார்கள். முக்கியமான சமாச்சாரங்கள், அதாவது இலங்கை வெளிநாட்டு உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்கள், அரசியல் சமூக விளையாட்டு துறைகள் சம்பந்தமான நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். மற்றவங்க அத்தியாவசியமான செய்திகளை பார்க்கலாம்.
2: வெளிநாட்டு
4: நேரம் தூக்கத்தை கலைத்து பார்ப்பது என்பது அவ்வளவு காத்திரமான ஒரு விடயமல்ல என்பது என்னுடைய கருத்து.
2: நன்றி நன்றி நன்றி கலில், நன்றி. இப்ப அவர் சொன்ன மாதிரி வெளிநாட்டு நியூஸ் பாக்குறதுனால ஒருவேளை வெளிநாட்டுல 8 மணி காலையில இப்பதான் நமக்கு தான் 2 மணி விடியும் சொல்லி பாப்பாங்களோ தெரியல இல்லையா? அப்படி எல்லாம் இல்லாம நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க.

நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: சும்மா கீழி. திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாம் இந்த அல்கோரிதம் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கும். அல்கோரிதம் என்ன பண்ணும்னா, எந்த நேரத்தில் நீங்க எதை பத்தி அதிகமா தேடிட்டு இருக்கீங்க, உங்க செல்போன்ல எதை அதிகமா தேடி பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரியான விடயங்கள், எந்த மாதிரியான வீடியோ பாக்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும், காமெடி பிடிக்குமா இல்ல ட்ராமா பிடிக்குமா இல்ல ஏதாவது ஃபன்னான ஒரு விஷயம் பார்த்துட்டு இருப்பீங்களா, இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கறது அது தெரிஞ்சுட்டு என்ன போறோம்னா, நீங்க செல்போன் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா அந்த மாதிரியான விடயங்களை வந்து உங்களுக்கு காட்டிட்டே இருக்கும். அப்ப நம்ம அதை பயன்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம், அப்புறம் கொஞ்ச நேரம், அப்புறம் கொஞ்ச நேரம், நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களோட இந்த நாள்ல ஒரு 2 மணித்தியாலம் அந்த போனுக்காக செலவழிச்சிருப்பீங்க. அது மிக முக்கியமா ஒரு 8 மணித்தியாலம் தூங்கணும், இல்ல குறைந்தது ஒரு 6 மணித்தியாலமாவது தூங்கணும்னு சொல்லலாம் இல்லையா சுரபி. அந்த 6 மணித்தியாலத்துல 2 மணித்தியாலம் உங்களுக்கே தெரியாம செல்போன் எடுத்திருக்கும், அது வந்து உங்களுக்கு ஒரு அடுத்த நாளை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தையும் கொடுத்துருக்கும். இப்படியெல்லாம் இருக்கு.
3: நிச்சயமா, அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அதிகமா மொபைல் யூஸ் பண்ணும் போது நம்மளுடைய அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த நாள் வந்து மிகவும் ஒரு சோர்வான நிலையில தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும்.
2: பாருங்க நாங்களே எவ்வளவு உற்சாகமா இருக்கோம்னு.
3: எப்படின்னு சொன்னா, நம்ம ஆபீஸ்க்கு போறதா இருக்கட்டும் இல்ல ஸ்கூல் போறதா இருக்கட்டும், அந்த நேரத்துல வந்து நம்மளுடைய மூளை வந்து ஒரு மந்த நிலையில தான் செயற்படும்.
2: அதே மாதிரிதான் இப்ப செல்போன் எல்லாம் பாய்க்கும் போது நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து இந்த கண்ணுக்கு பாதிப்பு, கண்ணுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா. என்ன காரணம், அதுல இருந்து வர ப்ளூ லைட் வந்து கண்ணில் படும் போது, ஆமா அதிக நேரமா பயன்படுத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து தூக்கம் வரவிடாது. கண்ணு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இது வெளிச்சமான ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மூளைக்கு சிக்னல் அனுப்பினதுக்கப்புறம் மூளை தூங்க ரெடி ஆகாது. நீங்கள் தூங்க வேண்டிய நேரம் கடந்துருச்சு, வளமையாக நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கோ இல்லை 11 மணிக்கோ தூங்குவீங்க, இல்லை 12 மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னா ஒரு 12 to 12 ஒரு தூக்க கலக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 12 to 1, 1.5 ஆகும்போது அந்த தூக்கம் எல்லாம் இல்லாமல் போயிட்டு நாமளும் முழு நேரமும் முழிச்சிருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரியே தான் இருப்போம். காரணம் இந்த தொலைபேசியிலிருந்து வரக்கூடிய அந்த லைட். அதனால தான் நம்மளாம் சம்டைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளூ ஃபில்டர்லாம் போட்டு அதை பாய்க்க சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி பயன்படுதுங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு பாதிப்போ இல்லையோ அதிக நேரமா இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உடலுக்கு பாதிப்பு வரும் மொத்தமா சேர்த்து. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினுடாக இன்னைக்கு இணைந்திருக்காங்க அப்படிங்கறதே ஒரு பாத்துருவோம் சுரபி.
3: நிச்சயமாக இருவருக்கும் இனி அன்பான காலை நேரம் வணக்கம் பலமும் போன்ற நாலு நிகழ்ச்சியோடு சொல்லி நம்மளுடைய பரமானந்தன் கிளவன் இருந்து வந்திருக்காங்க. மற்றும் ஸ்ரீ ஸ்ரூபி சங்கர் அன்பான காலை நேரம் வணக்கம் நிகழ்ச்சியில் பாடல் திருக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி குறிஞ்சாங்கிலிருந்து அசோர்தின் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. மற்றும் அன்பான காலை பொழுது வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சங்கர் புஷ்பராஜ் இருவருக்கும் சந்தோஷமான வணக்கங்களோட நானும் நிகழ்ச்சி கேட்டுருக்கேன்னு சொல்லி அக்குரணையில இருந்து ஷாருக் நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கங்கள் சொல்லி பழங்குடையில இருந்து குமாரி நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிய காலை நேரம் வணக்கம் சொல்லி அக்கறை பற்றிய பொப்டேலஸ்ல இருந்து ரிஷார் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க.
2: சரி, எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடயத்தை மறுபடியும் ஒருக்கா ஞாபகப்படுத்திக்கிறோம், என்ன அதிகமான தொலைபேசி பயன்பாட்டை வந்து தவிர்த்து கொள்வோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம உள ஆரோக்கியமும் தேவை. வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இருக்கவங்களோட கதைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஆனா இரவு நேரங்கள்ல கையடக்க தொலைபேசிக்குள்ள நம்ம வாழ்க்கையை அடக்கி விடாதீர்கள். அது வெறும் கையடக்க தொலைபேசி தான், வாழ்க்கை அடக்கி இல்லையே இல்லையா?
3: நிச்சயமா.
2: சரி, இன்னும் ஒரு நாள் என்ன பண்ணலாம், போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு கடையை சாத்திட்டு கிளம்போம். இவ்வளவுலாம் நம்ம சொல்லிட்டோம், சொல்றத உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு உங்களுக்கு தெரியல, ஆனா சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதனால என்ன பண்றோம், நாம
3: சொல்றோம்.
2: சரி, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாரும் வந்து சந்திக்கு வரை விடைபெறும் நாங்கள்.
3: நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி.
2: நான் பிரியமுடன் சங்கர் புஷ்பராஜ். போயிட்டு வரோம், இந்த சண்டைய ஜாலியா கொண்டாடுங்க மக்களே.
3: வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: வாழ்வதற்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மற்றும் நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியது
1: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
2: நேரம் காலை 10 மணி.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இந்த மதிப்பீடு செயற்பாடுகள் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்படுவதுடன் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதிக்குள் மதிப்பீட்டு பணிகளை முழுமையாக நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் உயர்தர பரீட்சைக்கான செயன்முறை பரீட்சை செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பமான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நேற்றைய தினத்துடன் நிறைவடைந்தது. இம்முறை நடைபெற்ற பரீட்சையில் மொத்தம் 3,72,110 பரீட்சாதிகள் தோன்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு உள்நாட்டு செய்தி. தெல்தேனிய விக்டோரியா பகுதியில் இடம்பெற்ற பேஸ்புக் விருந்து உபசாரம் ஒன்றின் முட்டுகையிட்ட போலீசார் 36 ஆண் சந்தேக நபர்களையும் 5 பெண் சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். தெல்தனிய போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சா, ஹேஷ், ஐஷ் போதைப் பொருள், 21 சட்டவிரோத சிகரெட்டுகள், 500 மில்லி லீட்டர் கொள்கலன் கொண்ட 35 பியர் கேன்கள் மற்றும் 750 மில்லி லீட்டர் கொள்கலன் கொண்ட 13 மதுபான போத்தல்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 21 வயது முதல் 43 வயதுக்கு இடைப்பட்டவர்கள்.
2: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்காவின் எலிக்கிலி மருந்து நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு வரும் ரோடைடு என்ற புதிய எடை குறைப்பு ஊசி மருந்து இதுவரை உலகில் எந்த ஒரு நாட்டின் மருத்துவ ஒழுங்கு முறை ஆணைக்குழுத்தாலும் மனித பயன்பாட்டுக்கு அங்கீகரிக்கப்படவில்லை. தற்போது 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனையில் உள்ள இந்த மருந்தின் போலியான பெயர்களில் பிரித்தானியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உடற்பயிற்சி கூடங்கள், அழகு கலை நிலையங்கள் மற்றும் சமூக வலைதளங்களின் ஊடாக இந்த அங்கீகரிக்கப்படாத ஊசிகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை முற்பகல் 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம்பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம் பேசுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-7676-7676.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
5: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.

சார், இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கட்டணையே.

0: சொல்லி ஏமாந்து ஏமாந்து போனதே இப்படித்தான். இந்த கதையை இவ்வளவுதான் செல்லு வண்டி செல்லு நேர்வல் கேக்குற மக்கள் கேக்குற எனக்கு புரியுது. என்ன செய்ய, ஏமாந்து ஏமாந்து பழகி போயாச்சு. ஒரு முடிவுக்கு வரத்தா ஓடும். எப்படி வார முடிவுக்கு? உனக்கு அறிவிக்கா என்ன பார்த்து நானே கேக்கிறமா ஆயி போச்சு. ஐயோ வெகுபெருல முள்ள ஏரியாவுக்கு சரியா அங்கொட்டைக்கு சரி போவாருமா சரியா? நான் அங்க போனாலும் கூட என்னை மாத்தனோட நான் வந்து மாறக்கு அனுமாமும் விட மாட்டேன். பழிக்கு பழி, எவ்வளவு ஏமாற்றம். சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு பேச்சு பேச்சு கட்டச்சில ஏமாத்தி விட்டுறானே மாமே. பாப்பம் கடவுள் திறப்பார். நேபாள பாத்தீங்கத்தானே அதுமாய் பேசவே இல்லை.
1: தூரத்தில் போகிற மேகங்கள்.

0: எனக்காகத்தான் கடவுள் படைச்சிருக்கிற எல்லாம் எனக்காகத்தான். அப்படி என்னதான் இந்த உலகத்துல நான் இப்படி
1: வாழலாம். நீங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நான்
0: வந்துட்டேன். ஏழரைக்கட்ட சுருதியில பாடுவேன் சொல்லி அப்பவே எனக்கு சொல்லுவாங்க.
1: என்ன ஏழரைக்கட்டையும் படிப்பீங்க, பதினஞ்சரை கட்டையும் நீங்க படிப்பீங்க? இல்ல நான் சும்மா சென்னு உள்ள எல்லாமே உங்களுக்காக படிச்சீங்கன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு என்னத்த படைச்சிக்கணும்? ஏன் மாறுறேவா?
0: அவனவன் தனக்கு தனக்கு படைச்சது மாதிரி நினைச்சாத்தனையிட எல்லாம் எல்லாரும் அனுபவிக்கலாம். இது உனக்கு என்று சொல்லிச்சுன்னா எனக்கு அது கஷ்டமாயிருமே.

0: அதனால எல்லாருக்கும் எல்லாம் இருக்குன்றது நம்ம மனசுல இருக்க வேணும்.
1: எல்லாமே எல்லாருக்கும் மீக எனக்கு மட்டும்தான்
2: பாத்தியா பிரிக்கிறது
0: பாத்தையா பிரிக்கிற வாய் பேசுது, ஆனா உங்க மனம் சரியில்லை
1: பாத்தீங்களா. உங்களுக்கு விளங்குது, உங்களுக்கு இதெல்லாம் விளங்கினாலும் கூட
0: மனசு ஒருநிலைப்படுத்தினா நீ பல விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருவேன்.
1: அது எப்படி நான் ஒரு நிலை படுத்துறேன் சொல்லி கொடுங்களே.
0: கண்ணை மூடிய

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: கண்ணால பார்க்காம மூச்சு எடுக்காம இருக்கணும். அடுத்த நாளே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் பெக் பண்ணிடுவானு பதிய பாரு. ஆரம்பத்துல சாவடிக்கு தான் பாக்குறாரு பாப்பம். இவ்வளவு நாளைக்கு ஏன் மாறு, இப்ப தெளிவா இருக்கணுமே. இப்ப தெளிவா இருக்கிறேன் பாப்பம். அவருக்கு பழமுதி சோழி அவருக்காம். அப்ப எங்களுக்கு என்ன என்ன பிளாகமான தோட்டமா எங்களுக்கு பாப்பமே. இன்னைக்கு வைரத்தோடு தான் வந்தீங்க. கேம் உண்டு அமைப்பேன் சொல்ல போகல வாரா இல்லனானா.
2: என்ன கதை இப்ப நல்லூர் பக்கம் போவீலையோட
1: இல்லனானா அங்க நீ போவ. எங்களுக்கு
2: சீசன் தானேடா,
1: சீசன் தான் பிசினஸ் சொல்லும் ஒண்ணும் இல்ல. ஒரு வார்த்தை இல்லனாலும் அங்க
2: என்னடா அப்ப அதை நம்பித்தான் எவ்வளவு லட்ச கணக்கில் அவனவன் ரோட்ல போட்டுட்டு நிக்கிறான். நீ என்ன வியாபாரமும் இல்ல ஒண்ணும் இல்ல என்று சொல்லி கொண்டிருக்கிறாய்.
1: நானும் வியாபாரம் இல்ல ஈக்கி அந்த இடத்துக்கு
2: உனக்கு என்ன வேணுமோ அவ்வளவும் ஒரு இடத்துல போய் வாங்கலாம். கச்சான் வேணுமா, சிக்கரையும் வேணுமா, உனக்கு உடுப்பு வேணுமா, பேக்கு வேணுமா, கிடைக்கிற நோட்டீஸ் பிழைக்கினாவே ஒரு கட்டு சேர்க்கலாம் தெரியுமா. அவ்வளவு தூரத்துக்கு அடிச்சு வச்சு சூரியா கொடுத்துறாங்களே எனக்கு புரியடா.
1: அதெல்லாம் ஈகிட்டா ஆனா எங்களுக்கு அது வாங்க காசு.
2: நீ ஒன்னும் செய்ய தேவையில்லை. அவனவன் துண்டுகளை கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லாம நிக்கிறாங்களாம். ஒரு நாளைக்கு போனேன்டா உனக்கு மூணு நிறைய சாப்பாடும் கொடுத்து 3500 கையிலையும் கொடுப்பாங்களாம். போ நிக்கிறியா இந்த வெயிலுக்கு?
1: இல்ல இல்ல வாழ வாழ வாழ வாழாது.
2: என்னது என்னது என்னது பிள்ளை இல்லாது.
1: நான் அப்படி தேவையில்லை. அது வந்து இந்த
2: வாழ்வி நோன்றான் நொல்லி நோன்றான் அது அது வாட்டில கிடைக்கட்டும். நீ உண்ட வேலையை பார்த்து இது சரி கிடைக்கிற மூணு நேர சாப்பாடும் கொடுக்கறாங்கல்ல.
1: எனக்காக வாழ்ந்து மற்றவர்களும் நல்லா இருக்கணும் நினைக்கிறது தான் நானே இந்த கதை.
2: அப்ப அந்த துண்டு பிரசுரத்தை போய் செய்யணப்பா. அப்ப உனக்கு ஒரு காசு வருது தானே.
1: இங்க இருந்து யாழ்ப்பாணம் போயிட்டு துண்டை
2: இங்க இருந்து போறதுக்கு கூட உனக்கு காசு தராங்க. அங்க இருந்து வாரதுக்கும் காசு தராங்க. அங்க நின்று குடுக்கறதுக்கும் காசு தராங்க. இதை விட வேற உனக்கு வேணும்
1: நாங்க வளர்ந்த மாயி அது அவளை எனக்கு நல்லா இல்லை.

நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
6: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
7: பிள்ளையாழி போட்டு
6: இம்மாதம் 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை
8: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமும்.
9: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
8: சேஷினி ஜுவல்லரி SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
10: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
11: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
10: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
11: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு GI box bar ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
10: என்ன பிராண்ட்?
11: நல்ல பிராண்ட் ஒன்று.
10: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GI box bar அப்படின்னா அது மெல்வா GI box bar தானே.
11: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். GI box bar
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: இவன் மட்டும் கார்ல வந்து ஆசிக்கா
2: பெண்கிட்ட குடுத்துதான் இந்த வேலையை பாங்கணும். இந்த இனி நீ வந்து என்னோட இந்த காலத்துல வீடு தேடியும் பிறக்க தேவையில்லை. இந்த விஷயத்த பார்த்து நீ எது சரி பிழைச்சுக்கோ.
1: என்ன சொல்றீங்க?
2: இந்த இருக்கு கற்பூரப்பட்டி, இந்த இருக்குது இப்போ இந்த 60 ரூபா புத்தகம் அப்படி எல்லாம் இருக்குது, ஊதுபத்தி கிடக்குது. இதை நீ கையில கொண்டு உனக்கு தேவையான உனக்கு எவனவன் வேணுமோ அவன்கிட்ட கொடுத்து போட்டு காசை வாங்கி வேலையே.
1: ஆரம்பத்துல அதை இதை கொடுத்து
2: அச்சனி பாட்டி விக்கிறையோ ரெயினுக்குள்ளவோ விக்கிறையோ பஸ் ஸ்டாண்ட் விக்கிறையோ அது உன்ன பொறுத்ததப்பா, எனக்கு கரைச்ச கொடுக்காத. நீ இப்ப பிச்சை எடுக்கலையே?
1: இல்ல இல்ல.
2: நீ தர்மம் கைக்கலையே?
1: இல்ல இல்ல இல்ல.
2: பொருளை கொடுக்குற காசை வாங்குற ரெஸ்பெக்ட் அவார்டு.
1: அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? யாழ்ப்பாணமே போகணும், கொழும்புல செய்ய
2: எங்க செய்ய? தண்ணி போதிலும் வேணுமெண்டா கொழுவி விடுறேன். ஒவ்வொரு போத்துலயும் வித்தண்டு சரி.
1: ஆனா ஒரிஜினல் சாமான்கள் தானே.
2: ஐயோ, நீ உனக்கு எவ்வளவு வழி காட்டினாலும் நீ செய்கிறாய். இல்ல
1: வழிய காட்டி நீ
2: இவ்வளவு பொருளையும் சும்மா இவன் கொடுப்பானா?
1: அது கொடுக்க நான் மாட்டானு. ஆனா அந்த வளமையே நினைக்க போகல கொஞ்சம் பயமாயிக்கு. நான் கால் எடுத்து வைக்கல கவனமாயிரு அபிலாசுன்ற மாதிரி ஒன்று சொல்லுது.
2: நீ ஏன் ஓடுற வாகனத்துக்கு நடுவோ நிக்கிற? இல்ல தெரியாம கேக்குறேன். நிக்கிற வாகனத்தை தட்டி கேட்டு அதை குடுத்து காசை வாங்கு.
1: அதாவது கலர் இந்த சிக்னல் லைட்ல இருந்து தட்டி உமா வாப்பா அந்த மாதிரியா?
2: அது நீ சொல்ல தேவையில்ல. உன்னை பார்த்த உடனே அவங்க சொல்லுவாங்க பிறகு நாளைக்கு நாளைக்கு. அது ஒரே கிளாஸ போட்டு தட்டப்படா.
1: நீங்க மறைமுகமா என்னமோன்னு சொல்றீங்க.
2: இது உண்மையான மறைமுகம்.
1: அதாவது நான் வரப்போகல காண்றே புறையில நிப்பாட்டின ஒருத்த ஒருத்தன் போயிட்டு ஊதுபத்தி விக்கிறான் அந்த வேலையா?
2: அதனால நீயும் செய்யலாம், ஆக்களையும் போட்டு செய்யலாம். ஒவ்வொரு ஜங்ஷன்லயும் போட்டீங்கன்னா ஒரு கணக்கு கிடைக்கும் தாண்டா. நீ வந்து வேற வாயை விட்டு எதுவும் கேட்கலையே.
1: நான் அவங்களோட நெஞ்ச ஒன்றைக்கு போட்டு கழுவி எடுத்து பாருங்க. நான்
2: விளங்கல.
1: இந்த மனசை கொஞ்சம் சுத்தமா வச்சு பாருங்க. அபிலாஷனுக்கு இப்படி ஒரு வேலை செய்யற எங்களுக்கு மனசாட்சி நல்ல மாண்டிக்கு.
2: எதுவும் வேலை தானியாடா, எப்படியும் வாழலாம்ன்றதுதான்டா வாழ்க்கை. அதுதானே உண்ட கொல்டியே.
1: என்ன
2: என்ன செய்ய சொல்ற? அதே போய் அழட்டி எண்ணிக்காம

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: பாருங்களே, அந்த ஊதுபத்தி பெக்கெட்டை கையில வச்சுக்கொண்டு கார கண்ணாடியை தட்டி திறந்து மாத்தியாக்க பெக்கெட்டேக்க கண்ட அப்படின்னு சொல்றமா இல்ல? இவளுக்கு என்னை பார்த்து அதே ஊர் இந்த காணி ஓட்டமாவடியில இந்த பொண்டாடிட காணியை வித்து இடுப்புல இருந்த அரணக்கொடியை வித்து இந்த புள்ளிட காதில் இருந்த கராபோ வித்து இவரு கொடுத்து செஞ்சு கொடுத்து என்னை கடைசியில ஜெயிலுக்கு தான் அனுப்புனா. இப்ப கூட ஒரு மேகிய போட்டு உட்கார்ந்து இந்த கடையில் இரு அந்த மாதிரி நல்ல புத்திரி நடு சந்தில போயிட்டு அம்மா தாயின்னு பிச்சை எடுக்கலையா செல்ற உடக்கூடாது அபிலாஷன் சுல்தான் வீடு மனச மானத்தை காப்பாத்தோண்ட வாப்பாடு பாப்பம் வரட்டுமே இன்னைக்கு ரெண்டு பாப்பம்
2: அபிலாஷன்
1: நானா
2: பெத்த பிள்ளையில அப்படி பெறணும்
1: ஓ நானா
2: வாழ்ந்தால் இப்படித்தான் வாழணும்னு வாழ்ந்து காட்டவன்
1: ஓ நானா
2: உனக்கு அது இருக்கா
1: இல்லையே
2: அவ்வளவு பிள்ளைகளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம் ஒன்றும் கூட உன்னை திரும்பி
1: பார்க்குது சேர்ந்தவன் சரியில்லைன்னு சொல்றான்.
2: நீ கூட ஒரு சொந்த தொழிலை செய்து உந்த குடும்பத்தை பார்க்கணும்னு உனக்கு எண்ணம் கிடையாது
1: இல்ல.
2: அப்ப எப்படியா நீ வந்து இந்த உலகத்துல நீ நியாயமான ஒரு முறையில வாழலாம் சொல்லு பாப்போம்.
1: நானா
2: நிம்மதி இருக்கா?
1: இல்லையே நான் எங்க இருக்கு நிம்மதி?
2: அது யாரு உருவாக்கணும்?
1: நான் உருவாக்கணும். எனக்கு பக்கத்துல நல்ல ஒருத்தன் சேரணும்.
2: என்னப்பா சொல்ற நீ? பிள்ளையும் பெத்து கடைசியில அதுகளையும் அனுப்பி விட்டு வாழ்க்கை வாழ்றியா இல்லாட்டி வாழ்க்கையை துளைச்சிட்டியா?
1: இந்த புள்ளோல என்ன பெத்த காலது வாப்பா இவனோட சேராதே அவனோட சேர்ந்தா
2: கடைசியில உன்னோடயே நாங்க சேர்றேன்னு சொல்லி அதுகளை விட்டுட்டு
1: போயிட்டுட்டான்.
2: மற்றவன் சொத்துக்கோ மற்றவன் காசுக்கோ மற்றவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படுறதே கிடையாது. வந்ததை விடுறது இல்ல.
1: என்ன
2: எதுவுமே நானா கேட்க
1: மாட்டேன்.
2: அதுக்கப்புறம் நீ ஒண்ணும் செய்யல. உனக்கு வச்சிருக்க முடியாம எனக்கு தெரியல.
1: அப்படி கொண்டாந்து கொடுத்தவனுக்கு நல்ல ஒரு காலத்தை செய்யணும் அப்படின்னு
2: எனக்கு வந்த காலத்தை உனக்கு திருப்பி அனுப்பி விடுறது சரியில்லையே.
1: உங்களோட கஷ்ட காலத்தை மட்டும்தான் எனக்கு கொடுத்து
2: கஷ்டமும் சொல்றையில நஷ்டமும் சொல்றையில லாபத்தையும் கேட்டதில்லை.
1: அது நான் வள வள வளன்னு பேசி நான் எங்கட பழைய மீட்டின் மாய ஆயிரும். அடுத்த ஸ்டெப் அடுத்த முன்னேற்றம் என்னை
2: பம்பட்டுக்கு வெட்டு.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 2026 விழிப்புணர்வு மிக்க உணவு முறைமைகள் பற்றிய உலகளாவிய மாநாட்டில் பங்கேற்பதற்காக August 31 முதல் September 4 வரை பூட்டானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் பொழுது பூட்டானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் ஜிக்மே கேசர் நம்கியால் வாங்சுக் அரசரையும் சந்தித்துடன் பூட்டான் பிரதமர் மற்றும் கல்வி மற்றும் திறன்கள் அபிவிருத்தி அமைச்சர் சீசாங் டே தபா ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். மேலும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் சிரேஷ்ட பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய சர்வதேச பிரதிநிதிகள் உட்பட பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட ராஜதந்திரிகளுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மற்றும் ஒரு உள்நாட்டு செய்தி. கொஸ்கொட பகுதியில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூட்டை நடத்த முயற்சி இடம்பெற்றுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த கொஸ்கொட தாரக் என்பவரின் உறவினர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்த முயற்சி இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 9mm ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இருமுறை சுடுவதற்கு முயற்சி இடம்பெற்றிருந்த பொழுதிலும் அந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் துப்பாக்கி இயங்கவில்லை என குறிப்பிடப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் கொஸ்கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்க படைகள் ஈரான் எண்ணெய் கப்பல் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய புரட்சிகர காவல்துறையின் கடற்படை ஹோமுஸ் நீரணை பகுதியை நோக்கி 3 ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 3 எண்ணெய் கப்பல்களும் 3 அமெரிக்க கப்பல்களும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எமது அடுத்த மதிய நேர பிரதான செய்திகளை நண்பகல் 12 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை, நல்ல சிந்தனையை, நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக, நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: அவன் செல்றான் நான் கேட்கல இத பார்த்துவாவும் சென்றான்.
1: ஆக்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் ஆள் அனுப்புறேன், நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, வையுங்க போன. சரியா? ஓ சரி சரி, ஓகே ஓகே, பாய்.
0: என்ன கோபமா பேசுறீங்களா சந்தோஷமா பேசுறீங்க?
1: நான் சந்தோஷமா இருக்கிறேன். நடி
0: அடி முட்டா தாரு
1: நீ நீ
0: நான் அது தெரிஞ்ச விஷயம் தான்.
1: அபுலாசன் அந்த வேலை தானடா.
0: இந்த வேலை
1: மீன்ஸ் ஹெட் மேசன் இருக்கிறான். முட்டாள் வேலைன்னு சொல்றது இந்த சீமெண்ட கொட்டுறது, மண்ணை கொட்டுறது, சல்லிக்கல்ல கொட்டுறது, குழைக்கிறது, அள்ளி கொண்டு போய் கொடுக்கறது. 4500 கையில கொடுக்கறாங்க
0: யாருக்கு?
1: இப்படி செய்யறவனுக்கு
0: செய்யறா
1: அது செய்யறப்பா.
0: அதாவது சிமெண்ட் கொட்டையும் கல்லுவல் மேய்து நான் கொண்டு போய் கொடுக்கணுமா?
1: நீ கொடுக்கறது இல்ல. இதே எல்லாத்தையும் அவங்க கிளக்கி தெரிஞ்சு சொல்லுவாங்க, அதை கிளக்கி எடுத்து வாரியில கொண்டு போய் கொடுக்கறாங்க.
0: நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்காத.
1: இது என்னடா ஒரு 1000 காலத்து பயிர் மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுக்கறன்றது விளையாட்டு விஷயமா? அது உனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கானே கடவுள். அப்படி கொஞ்சம் யோசிக்க மாட்டேன். அடி 4 பேர் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கறதுக்கு என்னடா உனக்கு வந்தது?
0: என்னக்கா உடு கட்டு கட்டுக்கிறீங்க?
1: அடி நீ உன் வீட்டுல இருந்து நீ வாழ்றதுக்கு என்னொருத்த வீட்டை கட்டி கொடுக்கறியடா.
0: அவன் வாழ்றதுக்கு நான் ஊடு கட்டுக்கிட்டு நான் கல்லு மண் இழுக்கிறேன்.
1: அப்ப உனக்கு காசு இல்லாம சும்மா வேணும் இப்ப தூக்க போனி?
0: அது சரி கா,
1: அதுவும் சரி இதுவும் சரிதான், இத செய் நீ.
0: முட்டாள்
1: வேலையை
0: ஒரு முட்டாள்தான செய்யணும்.
1: அதுதான் அவன் ஏற்கனவே ஹெட்மேசன் இருக்கிறான்.
0: என்ன அதோட சேர்த்து புள்ள முட்டாளாக பாக்குறீங்க?
1: அந்த வேலையில நிலைமை அதடுவேடாப்பா. அது நிலைமையில இருக்கிறவன் அப்படி இல்ல.
0: நானும் கூட போடல,
1: அது பேச்சுக்கு கிடைக்கிறது அப்படி.
0: நான் உங்க போன் அந்த சைக்கிள் டியூப் போட்டு இந்த இங்க நேபாள கொஞ்சம் பாருங்க. நானா
1: ஐயோ
0: பார்த்த பொறாதோளுக்கு மனசுல ஈரம் ஈக்கா.
1: அது சரியப்பா, ஈரம் இருந்தபடியா தான் ஈரத்தோடைய போன். அது ஞானபடியா நீ இந்த ஈரங்களை பேசாத. நீ வாழ்றதுக்கு வழிய உனக்கு எத்தனை விஷயத்த காட்டியிருக்கிறேன், எல்லாத்தையும் அலட்சியமா விட்டேன். நான் என்ன செய்ய?
0: நான் உங்களுக்கு பெரிய
1: உனக்கு என்ன வந்து அந்த சீமந்துகளாலையும் அதுகளை செய்யறதெல்லாம் உனக்கு கஷ்டமான வேலைன்னு சொல்றியோ?
0: கஷ்டம் இல்ல, கஷ்டப்பட்டு வந்தவன் தான். ஆனா உங்களுக்கு நானா கிளாஸ் ஃபேக்டரி ஒன்று, அரிசி கடை உண்டு, ஒரு மாபல் கம்பெனி, இதுல என்னைய கூப்பிடாம நடு சந்தில பேமெண்ட்ல ஊதுபத்தி வைக்கிறது, சிமெண்டிய கலக்கிறது, கொஞ்சமாவது
1: அதெல்லாம் ஏசிகள் இருந்து வேலை செய்யற விஷயம் உனக்கு சரி வராது.
0: ஏய் நாங்க ஏசி செட்டாவாதா எங்களுக்கு?

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: ஏசிக்குள்ளேருந்து அவர் வேலை செய்யணுமா, நாங்கள் ஓசியில் போயிட்டு வேலை செய்யணுமா, எப்படி படிக்கும்? என்ன படித்த சர்டிஃபிகேட்டே அடவு வச்சேன், எவ்வளோ அடியாயம் பண்ணேன். இப்போ இத்தனை கடையை வச்சு ஒரு கடையில் முன்னு உட்காந்து எஸ் வாங்க அப்படி சொல்லி கூப்பிடாம நடு சந்தியில் நின்று கிளாஸை தட்டி உதிபத்தி விற்க செல்றான் டார்டோ பாஸ்கிட்ட. அவன் பாஸ் வேறு லூஷாம், அவங்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து சொல்கிறான் சிபித்தி கலக்கு கொடுக்க சொல்லி. கொண்ட கதையா கதை பாப்பமே பாப்பம்.
2: அபிலாஷன்
1: நானா,
2: உனக்கு காலம் பிறந்துருச்சு.
1: எப்படி
2: என்ன பிரச்சனை என்றால்?
1: பிரச்சனை இல்லையடா, பிரச்சனையே இல்லை.
2: இங்கே நீ ஒரே இடத்துல போன் தருவாங்க, போட்டண்டு ஒரு கப்பையை மடிச்சண்டு வாரவனுக்கு குட் மார்னிங் போயிட்டு வாங்க, இத்தனை மணிக்கு வாரான் இத்தனை மணிக்கு போறான்றதையும் எழுதி வச்சுங்க. விளங்குதா? வேற லெவல்.
1: ஏர்போர்ட்ல நானா?
2: ஏர்போர்ட்ல இல்ல, பிளட்ல
1: அப்பார்ட்மெண்ட்ல. நான் அந்த கோட்டையெல்லாம் போட்டு பெரிய ஆள் மாதிரி சொன்ன ஓனர் மாதிரினா
2: ஓனர் மாதிரி நீங்க வந்து முன் வாசல்ல தான் நீங்க வர வாகனங்களை வெளியே விடணும் உள்ள விடணும், போறவன் ஆறு வாரவன் ஆறுன்றதை எழுத வேணும், எங்கெங்க போறான்றதை தெரிஞ்சு வச்சிருக்க வேணும், ஆறு வீட்டுக்கு ஆறு வந்தான்ன்ற விஷயங்களை அறிய வேணும், எந்த வீட்டுல எந்தெந்த விஷயங்கள் நடக்குன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் சும்மா விளையாட்டு விஷயமா
1: இல்ல,
2: இது கடும் விஷயம். இதெல்லாம் ரகசியமா நீ வச்சுக்கொண்டு இந்த தொழில் ரகசியமா இது செய்ய வேணும்.
1: ஆக மொத்தத்துல ஆட்ட கடிக்கு மாட்ட கடிக்கு மனுஷனை கடிக்குமா? செக்யூரிட்டி
2: எனக்கு பேரும் தெரியலடா. ஆமா, காவல், காவல்துறையில நீ
1: வேலை
2: வேலையடாப்பா.
1: காவல்துறை சொல்ற இது இல்லைன்னா, இது பென்ஷன் போனோம் கடைசி நேரம் புட்டுவத்துல உட்காந்து கார வர துறக்கிற போற வேலை தானே?
2: இப்ப கிட்டத்தட்ட உண்ட வயசுக்கு இந்த வேலை தானே அபிலாஷன்.
1: ஆனா இந்த வயசுல வந்து நல்ல ஒரு வேலை செய்யணும்.
2: இதை விட என்னடா வேலை என்ற? உனக்கு ஒரு பிரச்சனை இருந்த நேரம் உனக்கு 24 மணி நேரத்துக்கும் காசு விழுது, ஒரு நேர டியூட்டி தான் உனக்கு வரும். நைட் டியூட்டியில நீயும் விழுந்து படுக்கலாம், இடையில வர்றதுல எலும்பி திறந்து விடுற வேலையில தான் உனக்கு 24 மணி நேரம் 125,000 ரூபாய் கையில டாங்கன்னு காசு.
1: இதுல வந்து படுக்கிற இடத்துல டெங்குன்ற ஒரு நோய்க்குமா தெரியுமா?
2: அது பிளட்ல இருக்கிறவங்க எல்லாரும் காசு போட்டு கவனிப்பாங்க.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: நான் படிச்ச படிப்பு என்ன, நான் வாழ்ந்த வாழ்வு என்ன, நான் என்னோட புள்ளவள் இருக்கிற இருப்பு என்ன, செக்யூரிட்டி வேலி ரெஸ்பெக்ட் ஆக்கி எனக்கு டெங்கு வந்த பிளட்ல உள்ள ஆக்கள்கிட்ட காசு சேர்த்து மருந்து எடுத்து கொடுப்பான. இவன் மனுஷனா, இவன் மனுஷனா, நல்ல ஈப்பானா, எங்கெங்கயோ புழுது ஒண்டி விருகு புழுது இல்லையே, எனக்கு வேலை தராட்டியும் நானா?
2: அடி அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ரிச்சான ஆக்கலடா, நீ பயப்படாத, உனக்கு கரைச்சல் கொடுக்க மாட்டாங்க. கேத்துக்கு ரிமோட்டும் போட்டு வச்சிருக்கிறாங்கடா, ஆக்கள் ஆக்கள் போவிக்க அதே திறந்து மூடும். இருந்தாலும் பார்வை குரல் வேணும்
1: தானே,
2: பெரிசா அளவு துறக்கத்தை விலைதான் ஒரு மனுஷன் வர்றதுக்கு அந்த கிரவு மாத்திரம் திறந்து முடிஞ்சா கூட காணும் மாதிரி அங்க அந்த கமிட்டியில இருக்கிற அந்த தலைவர் சொல்றான்.
1: அதாவது தெய்வ சூழ கண்ணு தெரியாத குரங்க வந்து டொய்லெட் கூட்டி போற வேலையா நானா?
2: கிட்டத்தட்ட அதை செய்தாலும் பரவாயில்ல, நமக்கு காசு வெளிநாடுகள்ல போய் கிடக்குற வேலையெல்லாம் செய்யறீங்க, இந்த கௌரவங்களும் அதுகளும் உருப்பிட மாட்டீங்க.
1: உள்நாட்டிலே
2: வெளிநாட்டு வேலையை செய்கிறான் என்று சொல்லி வெளிநாட்டுக்காரன் சிந்திக்கத்தானே வேணும். அதுக்கு நீ ஒரு உதாரணமா இருந்துட்டு போவன்.
1: அதுக்கு நானா சைனா கம்பெனிலயா வேலை வாங்கி தர போறேன் இல்லையேதா?
2: நம்ம மக்களுக்கு நாம செய்யாம வேற யாரா செய்வாங்க?
1: சைனாக்காரன் நம்ம மக்களா?
2: நீ தானே சொன்ன உலகத்துக்காக பிறந்தவ, நீ என்னோட உலகத்துக்கு பிறக்கிற ஒரு பிளட்டுக்காக நீ
1: பிறந்தவனாயிருந்த. நான் அவங்க ஒரு விஷயம் கேட்கணும்.
2: கேளு கேளு.
1: இந்த ஏழு புள்ளையும் வெளிநாட்டுல ஈக்கானுள்
2: அவங்களும் அதைத்தான் நீ இங்க செய்யறத எல்லாம் கேவலமா
1: நினைக்கிறேன். ஐடி கம்பெனில வந்து அக்கவுண்ட் செக்ஷன் கடைசி மூணு பொடியுமார் வந்து அமெரிக்கால வந்து அமெரிக்கால தாரணம் ட்ரம்ப்புக்கு ஐடியா எடுத்து கொடுக்குற ஜொப்ல
2: இது எல்லாத்துக்கும் எல்லாம் நீ படிப்பிச்சு அங்க அனுப்பி விட்டு
1: ஏன்டா ஈரகுலைய வித்து காணிய வித்து அனுப்பி
2: விட்டேன்.
1: ஆனா
2: என்னப்படி வாயால பீத்தி பீத்தி தானே கடைசியில இப்ப ஒரு வழியும் இல்லாம நிக்கிறேன்.
1: நான் மனசாட்சி ஈக்கா
2: யாருக்கு
1: உங்களுக்கு?

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
2: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
3: வேகமாக முன்னேறி வரும் நாடு, பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த நாடு இன்று மீண்டும் பொருளாதார ஸ்திரத்தன்மையுடன் முன்னேறி வருகிறது. 2025 ஆண்டில் நமது பொருளாதாரம் 5% வளர்ச்சி அடைந்தது. 2026 முதல் காலாண்டிலும் 5.1% வளர்ச்சி பதிவாகியுள்ளது. 2026 பிப்ரவரி மாதத்துக்குள் அந்நிய செலாவணி கையிருப்பு $7.3 பில்லியன் உயர்ந்தது. நாம் இப்போது வேகமாக மீண்டெழுந்து முன்னேறும் நாடு.
4: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி.
5: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767 76 70 76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
6: நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
7: பிள்ளையார் சுழி போட்டு
6: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை
8: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
9: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை
8: ஜேசினி ஜுவல்லரி எஸ்பிஎஸ் கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
6: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.
8: பாதுகாப்பான பயணத்திற்கு 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட்டெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: மனசாட்சி இல்லாதவங்கிட்டே நான் மனசி காண்டி கேட்கல, அது தெரியாதமாய் நடிகா வெக்கம் மானம் சூடு சொரண பயம் எதுவும் இல்லாம அபுலாசனுக்கு இவ்வளவு அநியாயம் செஞ்சமே, இப்ப அவன் ஒரு லெவலா அவன் புள்ளுவல் ஈக்கானு அவன் கார்ல சரி அவனோட போயிட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா சந்தோஷப்படுவேன். எனக்கு கொடுக்குற வேலைவில் பாருங்க, பிங்கான் கல்லூரத்துக்கு செக்யூரிட்டி வேலை.
2: அதுக்குத்தான் இது நல்ல தொழில்.
1: இந்த
2: தொழிலான ஒருத்தன் தான் இந்த தொழிலுக்கு வேணும்.
1: இந்த தொழிலான
2: கொச்சிக்கடை பஸ் ஸ்டாண்ட்ல நல்ல வேலை ஒன்று இருக்கு, செய்யறியா?
1: கொச்சிக்கடை பஸ் ஸ்டாண்ட்ல
2: நல்ல ஒரு வேலை இருக்கு, செய்யறியா?
1: நானா பஸ் ஸ்டாண்ட்ல என்ன சூற நல்ல வேலையா தாக்கி என்ன வேலைனா
2: அதுல நிக்கிற கொட்டுவாசில கோல்பிட்டு டிக்கம்பாற கிள்ளப்பன நுகையோட மார்க்கம நகிந்த நகிந்த இவ்வளவுதான் இந்த வேலை.
1: உம்மாண்டே பஸ் கண்டக்டர் ஆகி கூப்பிட்டீங்களே?
2: ஐயோ பஸ் கண்டக்டர் இல்லையடா, அதுல நின்று மாற பஸ்ஸுக்கு எல்லாம் வெளியே நின்று கத்துறது அவங்க உனக்கு கையில 100 ரூபாய் கொடுப்பாங்க, அதுல வாங்கி என்ன அடுத்த பஸ் வர வர நீ சொல்லி என்ன இருக்க வேண்டியதுதான்.
1: நானும் ஆள் இல்லாத வீட்டுல பிளேன்டி ஊத்துனான்னு சொன்ன ஒரு கதமாயி நானும் தாரோ போற பஸ் கண்டக்டர் வெளியேறிட்டு கொட்டுவேன்.
2: எதுவா இருந்தாலும் உனக்கு பொக்கிறதுக்கு காசு வந்தா இதையும் செய்யலாம் தானியடா.
1: நானா
2: இவ்வளவு தூரம் கத்துற அதுல போ கத்தினா உனக்கு 10 ரூபாய் கிடைக்கும் மாட்டா, அது செய்யலாம் தானே.
1: நான் மூக்கு இல்லைன்றதுக்காக அசிங்கத்தை சாப்பிடலாவே நானா
2: செய்வேன்.
1: நானா
2: அவங்களும் அந்த 102 பஸ் அடிச்சா, 112 பஸ் அடிச்சா, அங்கால 145 பஸ் அடிச்சா, 100 நீ எந்த இதை எடுக்கிற அதுக்கு ஏத்த மாதிரி நீ அதை பாடமாக்கிற மாட்டியதா?
1: கூட நானும் பஸ் கண்டக்டர் இல்ல, வெளியே நின்று கத்தி ஏத்திட்டு எவ்வளவு சார் எடுக்கணும்?
2: டிரைவரும் இல்ல, கண்டக்டரும் இல்ல, மக்களுக்கு டிஸ்டர்பும் இல்ல, நீ அதுல இருந்த விஷயங்களை சொல்ல போற. நான் சொன்னது தெரியுதா உனக்கு? அந்த பேருகளை சொன்னீங்கன்னா அங்க கடை ரெண்டு ஏறுவாங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணீங்கள 100 ரூபாய் 50 ரூபாய் உனக்கு தள்ளி விடுவாங்க. அடுத்த பஸ்
1: கௌரவமான ஒரு தொழில் கிடைக்கிற அளவுக்கு இந்த அபிலாஷன் மோசமானவனா?
2: அடே இது கௌரவம் தானே, இது எவ்வளவு ஃபேமஸான ஆள். அடே நம்ம அபிலாஷன் கொச்சிக்கடை பஸ் ஸ்டாண்ட் ஓனர்ன்ற மாதிரி கிடைக்கிற அளவு இப்ப இருக்கு தானேடா?
1: கொச்சிக்கடையில் எங்கனான பசுந்தான பஸ் ஸ்டாண்டு, அது ரெண்டா உடஞ்சு கடலை கர்த்தமாய் தானே
2: இருந்துதான் நீ அதை மாத்தணும்.
1: நான் சில வலைச்சு பஸ் ஸ்டாண்ட கட்டணுமா?
2: அது வாரது இழப்பிற கொஞ்சம் செய்யறதானே, நீ பழகிட்டானே ஒரு நேரத்துல அபிலாஷன் பஸ் ஸ்டாண்ட் கூட மாறும்.
1: நீங்க எந்த நேரம் கூட கடவுள் பக்தி பாட்டு
2: படிப்பீங்க? ஊது பத்தி கிடைச்சிருக்குது, அந்த புத்தகங்கள் கிடைச்சிருக்குது, அந்த ஆக்களை தட்டுற விஷயங்கள் இருக்குது, அங்க காவல் காக்குற விஷயம், இப்படி எல்லாமே ஒன்றுக்குள்ள கனெக்ட் ஆகுது தானே.
1: இதுல ஏதாவது ஏந்த தட்டு ஏந்த நிலைமைக்கு செட் ஆகுற வேலையானா இல்லையே?
2: உனக்குரிய தகுதிக்கு

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: சரி, என்ன சின்னாலும் கூட நாங்க ரெஸ்பெக்ட்டுக்கு நினைச்சு நினைச்சு நினைச்சு கடைசியில போயின்னு தெரிஞ்ச போறோம். அவன் சின்ன வேலைவெல்ல இந்த செக்யூரிட்டி ஜாப் நல்லா தான் ஆயிருக்கு. அந்த யூனிஃபார்ம் அடிக்கணும் பழைய ஒரு ஐஜி டிஐஜி மாஇஇ இந்த வேலையை செஞ்சிட்டோம் நாங்கள். டெய்லி குட் மார்னிங் சொன்னோம், 1000 மணிக்கும் கிடைக்குது. எனக்கு ஒன்றும் செய்யறதுக்கு முன்னே புடுவத்தில் உட்காந்து சும்மா இருக்க வேண்டியது. ஐஃபை பிளட் ஒன்று தானே, நல்ல வேலை தான். பெருமையை பாடி பாடி பாடி அவனுக்கு ஏசி வேலை இல்லை. ஒரு மாய ஒரு நாளைக்கு சும்மா டிப்பே கிடைக்குது. இந்த ஜப்பை தொடர்ந்து செஞ்சு போகிறது வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் தான். இருந்தாலும் அவன்கிட்ட காட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு தீமையிலே நன்மையை தான் செஞ்சுக்க. அவன் கொடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு 10-15 வீட்டில் எல்லாம் டாக்டர்ஸ் ஃபாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் ஈக்காங்க. குட் மார்னிங் சார் சொல்கிறதுல ஒரு குறைச்சலும் இல்லை. சின்ன சரிக்கு 1000 கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஜப் தான். இதை கவனமாக செஞ்சு போக வேண்டியதான் எந்த வேலை.
2: ஹலோ, ஓம் ஓம் ஓம். சரி சரி, அங்கதான் மேலேயா? சரி சரி சரி சரி. இல்ல இல்ல, பிளட்டுகள்ல நாய் வளர்க்க இல்லாது மிருகங்கள் வளர்க்க கூடாதானோ? அங்க இருக்க அங்க மிஞ்சர்கள் எல்லாம் அங்க செக்யூரிட்டி கொடுக்குறதானே, அதால அங்க வளர்க்க வர்றலையோ? சரி சரி சரி சரி, ஓகே ஓகே. இங்க அபிலாசனுக்கு கோல் ஒன்று எடுப்போம். எங்கடா பண்ணல பாப்போம். ஹலோ
1: பில்லனா,
2: ஹலோ ஹலோ அபிலாஷன்,
1: குட் மார்னிங் பில்லனானா.
2: எங்கட பங்கால பக்கம் காணையில
1: வேலை தான்? நீங்க
2: நீ வேலை செய்யறியா?
1: ஐயோ, நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சரின்னு சொல்லி நீங்க அந்த சொன்ன இடத்துலயே போய் சேர்ந்துட்டேன்.
2: அதுதான் இந்த மழை வராம இந்த இலங்கைக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனையா இருக்குது. சொல்லு சொல்லு.
1: அநியாயம் சொல்லக்கூடாது. ரெஸ்பெக்ட பார்த்த விட நீங்க சொன்ன போற அந்த இடத்துக்கு போனோம்.
2: வேலையில ரெஸ்பெக்ட் பாக்காது. அவனவன் எல்லாரும் எல்லா வேலையும் செய்தாதான் சரியான முறையில இயங்கும். இதுல நீ தேவையில்லாம கதைக்க விளிக்கிடாத.
1: அதுக்கு இல்ல, நான் செல்ல வந்து சில நேரம் நான் தப்பா தான் புரிஞ்சேன். இங்க ஒண்ணுமே இல்ல. நான் சில நேரம் நான் யூனிஃபார்ம் இல்லாம இருக்கோம். நானே வீட்டு
2: செலவுக்கு
1: எனக்கு
2: பின்னு
1: குதாவும்.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ஜனாதிபதி தலைமையில் பேரணி தொடர் இன்று ஆரம்பம். பூட்டான் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாடு திரும்பினார் பிரதமர். போலி இணையதள மோசடி குறித்து போலீசார் எச்சரிக்கை. டெல்தெனியபில் பேஸ்புக் பார்ட்டி முற்றுகை, 41 பேர் கைது. அமெரிக்காவின் எலிகில் மருந்து நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டு வரும் புதிய இடைக்குறைப்பு ஊசி. உலக தரவரிசையில் முதலிடத்திலுள்ள ரொமேஷ் தரங்கவுக்கு 2026 மேலும் ஒரு மகுடம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். எங்கள் ஆட்சிக்கு 2 ஆண்டுகள், நாட்டுக்கு சுபிட்சம் என்ற கருப்பொருளின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் பேரணி தொடரின் முதற்கட்ட பேரணிகள் இன்று ஆரம்பமாகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறும் இப்பேரணிகளின் முதல் 2 நிகழ்வுகள் இன்று பிற்பகல் புலத் சிங்கள மற்றும் வேறுவளை பொது விளையாட்டு மைதானங்களில் நடைபெறவுள்ளன. ஒரு மாவட்டத்துக்கு 2 பிரதான பேரணிகள் வீதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அனைத்து பேரணிகளிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 12ஆம் தேதி பொலனர்வையிலும், 13ஆம் தேதி அனுராதபுரத்திலும், 20ஆம் தேதி மாத்தறையிலும், 27ஆம் தேதி கம்பகாவிலும் மக்கள் பேரணிகள் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதங்களை இணைய வழியில் செலுத்தும் கோபே முறையைப் போன்று போலி இணையதளங்களை உருவாக்கி பணத்தை சூறையாடும் புதிய மோசடி குறித்து போலீசார் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். SMS மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் மூலம் அனுப்பப்படும் போலி இணைப்புகளை சொடுக்கும் பயனாளர்களின் வங்கிக் கணக்கு தகவல்கள் திருடப்பட்டு நிதி கொள்ளையடிக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கோபே நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் அதை சாதகமாக பயன்படுத்தி இந்த மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன. கோபே சேவையை பயன்படுத்துவதற்கு வேறு எந்தவொரு அதிகாரப்பூர்வமற்ற இணையதளங்களோ அல்லது குறுஞ்செய்தி இணைப்புகளோ வழங்கப்படுவதில்லை என போக்குவரத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் WPJ சேனாதிர தெரிவித்துள்ளார். எனவே சந்தேகத்துக்குரிய குறுஞ்செய்தி இணைப்புகளை சொடுக்க வேண்டாம் எனவும் இதுபோன்ற நிதி மோசடிகளிலிருந்து அவதானமாக இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்தெனிய விக்டோரியா பகுதியில் நடத்தப்பட்ட பேஸ்புக் விருந்துபசாரம் ஒன்று முற்றுகையிட்ட போலீசார் 36 ஆண் சந்தேக நபர்களையும் 5 பெண் சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். டெல்தெனிய போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 947 மில்லிகிராம் கஞ்சா, 3 கிராம், 657 மில்லிகிராம் ஹேஸ் போதைப் பொருள், 1 கிராம், 276 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள், 18 போதை மாத்திரைகள், 21 சட்டவிரோத சிகரெட்டுகள், 35 பியர் கேன்கள் மற்றும் 13 மதுபான போத்தர்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட ஆண்கள் 21 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட கெலியோயா, அழுத்துவத்தை, வரக்கப்பொல, பேராதனை, அம்பிட்டிய, கண்டி மற்றும் ஹங்குரன்கெத்த ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அதே நேரம் கைது செய்யப்பட்ட பெண்கள் 22 முதல் 43 வயதுக்கு உட்பட்ட பல்லைகல, பேராதனை, ஹங்குரான்கெத்த, தெகுவலை மற்றும் கட்டுக்கஸ்தோட்ட ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் டெல்தெனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2026 விழிப்புணர்வு மிக்க உணவு முறைமைகள் பற்றிய உலகளாவிய மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 4 வரை பூட்டானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமர சூரிய மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். தமது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது பூட்டானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் ஜிக்மே கேசர் நாம்கியால் வாங்குச் அரசரை சந்தித்ததுடன் பூட்டான் பிரதமர் மற்றும் கல்வி மற்றும் திறன்கள் அபிவிருத்தி அமைச்சர் ஈசாங் டே தயா ஆகியோருடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். மேலும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் சிரேஷ்ட பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய சர்வதேச பிரதிநிதிகள் உட்பட பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட ராஜதந்திரிகளுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனிக்கு தெரிவித்துள்ளார். இந்த மதிப்பீட்டு செயற்பாடுகள் மூன்று கட்டங்களாக முன்னெடுக்கப்படவுள்ளதுடன் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதிக்குள் மதிப்பீட்டு பணிகளை முழுமையாக நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் உயர்தர பரீட்சைக்கான செயல்முறை பரீட்சைகள் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பமான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் நேற்றைய தினத்துடன் நிறைவடைந்தன. இந்த முறை நடைபெற்ற பரீட்சையில் மொத்தம் 372,310 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உயர்தர பரீட்சைகளுக்காக விடுமுறை வழங்கப்பட்டிருந்த பாடசாலைகளை நாளை மீண்டும் திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தெத்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்படவுள்ள அங்கும்புற ரம்புகை எல வீட்டுத் திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டும் விழா பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் ஃபாரூக் தலைமையில் நடைபெற்றது. இந்த வீட்டுத் திட்டத்தின் கீழ் 16 வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளன. நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசாங்கத்தினால் 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் மக்கள் பிரதிநிதிகள், அக்குரணை பிரதேச சபையின் அதிகாரிகள் மற்றும் பயனாளி குடும்பங்களின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்காசிய பிராந்திய குழுவின் 79ஆவது மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசை இன்று நாட்டிலிருந்து புறப்படுகிறார். குறித்த அமர்வு தீமோர் லெஸ்தே நாட்டின் சிலி நகரில் இடம்பெறவுள்ளதுடன் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் ரெட்ரோஸ் அதனம் தலைமையில் நாளை ஆரம்பமாகிறது. இந்நிகழ்வு அமர்வு எதிர்வரும் 19ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. தென்கிழக்காசிய பிராந்தியத்தின் உறுப்பு நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள், சிரேஷ்ட சுகாதார அதிகாரிகள், உலக சுகாதார அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகள் உட்பட பல பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்ளவுள்ளனர்.
0: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவின் எலி கில்லி மருந்து நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டு வரும் ரெட்டாட்ரைட் என்ற புதிய இடைக்குறைப்பு ஊசி மருந்து இதுவரை உலகின் எந்தவொரு நாட்டின் மருத்துவ ஒழுங்குமுறை ஆணையத்தாலும் மனித பயன்பாட்டுக்கு அங்கீகரிக்கப்படவில்லை. தற்போது 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனை உள்ள இந்த மருந்தின் போலியான பெயர்களில் பிரித்தானியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடற்பயிற்சி கூடங்கள், அழகு நிலையங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக இந்த அங்கீகரிக்கப்படாத ஊசிகள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தயாரிப்பு மற்றும் கடத்தல் வழக்கில் பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஷாரா காலிஃபா உட்பட 12 பேருக்கு எகிப்தின் கைரோ நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து போதைப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்த சர்வதேச குற்றக்குழுவுடன் இணைந்து செயற்பட்டமை மற்றும் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரிலேயே இவர்களுக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி சோதனையின் போது 750 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்களும் அவற்றை தயாரிக்கும் மூலப்பொருட்களும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. எனினும் தமக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ள ஷாரா காலிஃபா இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய உள்ளதாக அவருடைய சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். எகிப்தின் சட்ட நடைமுறைப்படி நாட்டின் தலைமை முஃப்தியின் ஒப்புதலை தொடர்ந்து இந்த மரண தண்டனை தீர்ப்பு தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் மேலும் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் 7 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: டயமண்ட் லீக் ஆடவர் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க பத்ரகி முதலிடத்தை பிடித்து சாம்பியன் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நேற்று இரவு நடைபெற்ற இந்த போட்டியில் அவர் 89.04 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து இந்த வெற்றியை தன்வசப்படுத்தியுள்ளார். இப்போட்டியில் போலந்தின் டேவிட் வேகனர் 87.47 மீட்டர் தூரம் எறிந்து இரண்டாம் இடத்தையும், ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோவின் கெஷோரன் வால்காட் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். ஈட்டி எறிதல் உலகில் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள ருமேஷ் தரங்க இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச விளையாட்டு அரங்கில் இலங்கைக்கு மேலும் ஒரு மகுடத்தை சேர்த்துள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ஜனாதிபதி தலைமையில் பேரணி தொடர் இன்று ஆரம்பம். போக்ரான் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாடு திரும்பினார் பிரதமர். போலி இணையதள மோசடி குறித்து போலீசார் எச்சரிக்கை. டெல்டனியாவில் பேஸ்புக் பாட்டி முற்றுகை, 41 பேர் கைது. அமெரிக்காவின் எலிகில்லி மருந்து நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டு வரும் புதிய இடைக்குறைப்பு ஊசி மருந்து. உலக தரவரிசையில் முதலிடத்துள்ள ருமேஷ் தரங்கபுக்கு 2026 மேலும் ஒரு மகுடம். இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது மனிதியாளர் செய்தியினை மதியம் 1 மணிக்கும் அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: கொண்ட பார்வை, எமது ஆட்சி வசந்தம் FM. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக, முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-7676.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: சிக்கத்தாத்தா சிக்கத்தாத்தா சிக்கத்தாத்தா சிக்கத்தாத்தா தட்டின தா சிக்கத்தாத்தா சிக்கத்தாத்தா சிக்கத்தாத்தா.

நேர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளின் முதல் தர வானொலி வஸ்தம் எஃப்எம் நேரம் இப்போது 12:18 நிமிடமாகின்றது. இனிமையான காதல் பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம் உங்கள் சொந்தம் வசந்தத்தின் என்ஸ்வாச காற்றிய நிகழ்ச்சியின் வாயிலாக. எனவே 3 மணி வரை இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும், பேசணும், பாடல்கள் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தலாம். 0112-1185-0001 நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கிற நேரம் எங்களுக்கு அழைப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற சந்தங்கள் உடனே எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: வேணும்
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க.
2: எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஜெருசன் ஜெருசா ஜாய் ஜூலியா நிகோன்சன் டைசோன் முகமது ரபிக்சர் அமலன் சவராஜா மற்றும் கல்முனை சஜிமாபுரத்தில் இருக்கின்ற லயனல் கிரகரி ஆகியோருக்காக.
0: சரி, ஓகே, அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். நன்றி ஹெரோல்.
2: நன்றி நன்றி.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
6: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.

0: வாசல் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான காதல் பாடல் விஸ்வாச காற்றி நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 12:39. இந்த நேரம் அழைப்பில் பாதுக்கே இல்லாத சின்ன தம்பி ஓடோடி வந்திருக்கிறார். வணக்கம்
1: அன்புள்ள சகோதரிக்கு இங்க மதிய நேர வணக்கம். நான் பாதிக்கு சின்ன தம்பி சகோதரி, நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் சின்ன தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம் சகோதரி.
0: சரி, உறவுகள் எல்லாம் எப்படி இருக்காங்க பாதுக்கையில? உங்க வீட்டுல எல்லாம்
1: சுகமாக இருக்கின்றார்கள் சகோதரிகள்.
0: சரி, உறவெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
1: இப்ப கொஞ்சம் வெயிலாக இருக்கின்றது.
0: கொஞ்சம் வெயிலா இருக்கு. சரி, ஓகே, அவரும் சொல்லுங்க. இன்று உங்களுக்கு வேலையா லீவா?
1: வேலை செஞ்சு
0: கொண்டிருக்கான்
1: சகோதரி இருக்கின்றே. அவர்கள்
0: அப்படியா? சரி, ஓகே, அவங்க எல்லோருக்காகவும் நாங்க பாடல் கேட்கலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தானே? சரியா?
1: சரி, இந்த இப்ப கொஞ்சம் பேர் சொல்றேன் சகோதரி.
0: ஓகே சொல்லுங்க.
1: நீச்சிக்கல தொலைச்சொலை தோட்டம் என் அன்பு மனைவி பூமிக்கா சின்னத்தம்பி நித்திய பிரபா சிறீதரன் தாரங்க பிரபா அபிசரன் கிசான பிரபா நாகேந்திரன் தொலைச்சொலை செயலீசர் ரவிச்சந்திரன் சலூன் ராஜவல்லோசனன் கேகராஜா கவிதா மற்றும் அல்வாசூர் உமாச்சந்திரன் பகத்தோட்டம் சின்னையா மகாதேவன் திகழ ரமணி திலீப்சன் மற்றும் மட்டக்களப்பு அமிர்தவள்ளி விஜயகுமார் சார் அதிபர் சிரவணன் விஜயசனன் தத்தனா மற்றும் பங்கடாவள்ளி அழகசுந்தரம் மொன்றாகல ஜல்லட்சுமி திருமல்ல ராஜலட்சுமி வத்தல் ஐயாக்கண்ணு பனவத்த முதலாம் பிரிவு சரோஜினி இந்திரிய ரவி பெரிய குரியாணி என்ற அன்பு தம்பி வசந்தகுமார் இலவாகம தோட்டம் பாதுக்கை துறையாஜ் தேவகலா எச்சந்தட்ட ஆட்டோ விஸ்வநாதன் தொலைக்காப்பியமலை சொக்கலிங்கம் முத்துக்குமாரி பரிசுதய அருள்மொழி நவலப்பட்டி என்ற அன்பு அக்கா ஜெமிலா சித்திக் நுகா ஜம்புல துப்பைய ஆகாஷ் நவல நாகஸ்தன் ஐயத்துறை சம்பகநாதன் மற்றும் வெற்றியாந்தோட்ட சிவாஜோலாஸ் அதிபர்கள் நண்பர்கள் நண்பிகள் அனைவரையும் சேர்த்துக்கொண்டு கவுசல்யாவும் சேர்த்துக்கொண்டு தகவல் வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி.
0: ரொம்ப ரொம்ப நன்றி சின்ன தம்பி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் சந்திரலேகா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் அடுத்து

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குடபவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள, இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
0: ஜேசினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி
3: எட்டியாந்தோட்டை.
4: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் 102.6
5: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
6: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் AR முருகதாஸ்.

0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மாத்திரையில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் குறித்து மேலும் பல தகவல்கள் தெரிய வந்துள்ளன. மாத்திரை வெள்ளமுள்ள பகுதியில் விசேட அதிரடிப்படையின் கோணஹேன முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கமைய சோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 1 கிலோகிராம், 9 கிராம் மற்றும் 205 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை மோட்டார் சைக்கிளில் கடத்தி சென்ற இரண்டு சந்தேக நபர்களை விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளும் அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மாத்தறை போலீசில் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 24 மற்றும் 25 வயதுடைய மாத்தறை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தற்போது தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளில் ஒரு சந்தேக நபர் தங்கியிருந்த அறையில் இருந்து ரிபிட்டர் ரக துப்பாக்கி ஒன்று, T56 ரக தோட்டாக்கள் மற்றும் 47 பிஸ்டல் தோட்டாக்கள் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்திரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தலை உக்குவளை பகுதியில் மகனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தந்தை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் உக்குவளை மாத்தலை பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாகவே மகன் இந்த கொலையை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் 16 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாத்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: குவான்டஸ் விமானம் ஒன்றின் இயந்திரத்தில் தீப்பிழம்புகள் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூசிலாந்தின் குயின்ஸ்டவுனில் இருந்து சிட்னி நோக்கி புறப்பட்ட விமானத்தின் இடது பக்க இயந்திரத்தில் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே தீப்பிழம்புகள் ஏற்பட்டுள்ளன. இதையடுத்து விமானம் கிரைஸ்ட் சர்ச் விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. தீப்பிழம்புகள் ஏற்பட்டமைக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். எமது அடுத்த மணித்தள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் கூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்க உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகர்க்கு என்கிறார். செய்ன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால் தான் அவன் குடியோடு கெட்டுப்போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

0: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு எட்டியான் தோட்டையில் புது வரவு, உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அழைத்த வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியான் தோட்டை.
1: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வசந்த எஃப்எம் நேரம் இப்போது மதியம் 1:13 இந்த நேரம் மழைப்பில் இணைந்திருக்கிறார் இந்த மனத்தினத்தின் முதல் நேராக கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம்.
1: சந்தோஷமான வணக்கம் கிருஷ்ணா. அப்படி இருக்கிறீங்க?
2: நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க கிருஷ்ணா, பொழுதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு? வெயில் அடிச்சிட்டு இருக்கு. நீங்க தானே எதிர்பார்த்தீங்க வெயில் வரணும் அப்படின்னு சொல்லி? என்ன சரி, ஓகே, அப்புறம் சொல்லுங்க வேலையா என்று? வீட்டுல இருக்கீங்க, ரொம்ப சூப்பரா சந்தோஷமா நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. சரி, ஓகே கிருஷ்ணா, அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம். மதியம் சாப்பிட்டீங்களா?
2: இனிதானா
1: எல்லாமே டைமுக்கு என்ன அப்படிதான் இருக்கணும். சரி, ஓகே, பாடல் யாருக்காக சொல்லுங்க கிருஷ்ணா?
2: பாடல் கேட்கும் மருதமடைய சுற்றுத்தடை முகவாரி மற்றும் கல்வி நம்பிக்கை சுவாம ஹரஷ் சந்திரா மற்றும் வசந்திரை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நீங்கள் உள்ளது அனைவருக்கும் பாடல் கேட்போம்.
1: சரி, அனைவருக்காக பாடல் தயாரா இருக்கு. தொடர்ந்து பஸ்தத்தோடு இணைந்திருங்க.
2: நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும், பாடல்கள் விரும்பி கேட்கணும், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நீங்க அழைப்பு ஏற்படுத்தலாம். 01212715 கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா 01212715111 நீங்களும் கால் பண்ணுங்க. தொடர்ந்து பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்க. இந்த மனத்தியலத்தில் உங்களை இணைந்து கொள்றதுக்காக தயாராக இருப்பேன். பேஸ்புக் பக்கமா

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: வசந்தம் வானொலி, வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள், இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767-76-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: மெல்டால், தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.
7: யோ, ஒன் தட் யூ வாண்ட் டு லிசன் டு.

0: இசை புயலை ரஹ்மான் இசையில் கருத்தமா திரிவதற்காக பெற்ற ஒரு அருமையான பாடலில் நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். உண்மையான அவரோடு இணைந்து சுஜாதா அந்த பாடலை பாடியிருந்தார்கள். நீரிப்போது 1:28 நிமிடம் தினேரம் மலைப்பில் வணக்கம். ஹலோ வணக்கம், அழைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம். சரி, ஓகே, அழைப்பில் மற்றொரு சொந்தம் அணித்துக் கொள்ளலாம். சரி, அடுத்தடுத்த சொந்தங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு நீங்க அழைப்பு ஏற்படுத்துங்கள். இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அழைப்பில் மற்றொரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் அக்கா.
0: வணக்கம் நிஜாம், கரெக்டா? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா நிஜாம்?
1: சாப்பிட்டீங்களா
0: நிஜாம்? கடுமையா யோசிக்கிறீங்க. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம், பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா? தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டு இருந்தீங்களா?
1: பாடல் எல்லாம் அருமை, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப சொல்லுங்க,
1: ஆரம்பத்துல பிளே பண்ற பாட்டு எல்லாம் சும்மா அப்படி பாட்டு,
0: எப்படி பாட்டு?
1: அந்த மாதிரி
0: அந்த மாதிரி.
1: நீங்க சாப்பிட்டீங்களா?
0: இனிமில்ல, இனிதான். சரியா,
1: நீங்களும் தோசிச்சுதான் சொல்றீங்களா?
0: ஆமா. சரி, அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க நிஜாம்.
1: உங்களுக்காகவும் எனக்காகவும், கனடாவிலும் வசிக்கிற என்னுடைய அன்பு தங்கச்சி, யூகேல மூசாத் மச்சான் ரீமா, வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும் எனக்கு ஒரு பாடல் தரலாமா?
0: என்ன பாடல்?
1: தனியே தனித்தனியில் பாட்டு.
0: தனியே தன்னந்தனியே கடைக்குள்ள நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா அக்கா.
0: சரி, உங்களுக்கு துணையா வருவாங்க யாராவது? ஏதாவது வாங்க. சரியா?
1: சரி, எனக்கு அந்த பாட்டு தாங்க.
0: சரி, ஓகே, இந்த பாடல் தர முயற்சி செய்யறேன் நிஜாம், ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். நிகழ்ச்சியில் அடுத்து கண்ணோடு கண்பதெல்லாம் திருப்பதற்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடல்

0: செட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி
3: எட்டியாந்தோட்டை.
4: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

0: ரோஜா கூட்டம் திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான காதல் பாடல் வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியில் ஒழித்து போய்திருக்கின்றது. நேரம் 1:43 நிமிடம். இந்த நேரம் ஏராளமான சொந்தங்கள் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அந்த வகையில் எங்களோட பசனையூர்ல இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி பாடல் விழுவை கேட்டிருக்கிறார். அதே போல எங்களோட இணைந்திருக்கிறாங்க சுதன் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு, பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நானும் ஓயாலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். பரமானந்தன் வசீகரன் ஹேட்டன் கிளபட்டன் பிரிவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் முகமது ஷாருக் இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்சுவாச காற்று நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா பாடல்களுக்கு குறையே இல்ல, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் அக்குரணிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அதே போல எங்களோட வந்து கண்ணா இணைந்திருக்கிறாரு. அவரும் சரி, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். கண்ணா நல்லா இருக்கிற, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? உறவுகளுக்காக அவரும் ஒரு அருமையான பாடல் எடுத்துதாங்கன்னு சொல்லி கினிகா தேனிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதேபோல இந்தகளிலிருந்து அரசு எங்களோட இணைந்திருக்கிறாரு. ரவீந்திரன் ஆல்வின் இணைந்திருக்கிறாரு. அவரும் பாரதிக்கு கண்ணம்மா நீ எனக்கு உயிரம்மா பிரியமுடன் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன் சரியா. அதே போல கொழும்பு 14 இருந்து மும்தாஸ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஃபைரூஸ் இணைந்திருக்கிறாரு. அக்கறை பஷ்ரது இணைந்திருக்கிறாரு. அவரும் உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறார். அதே நேரத்தில் நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா சந்தோஷமா கேட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். செங்கலடி பக்கம் போயிட்டு வரலாம். ஷகிலா அங்கிருந்து இணைந்திருக்கிறாங்க. அதே நேரம் அஸ்வின் தினேஷ் இணைந்திருக்கிறார். சாமிமலை சிங்காரவத்தில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் நந்தகுமார் இணைந்திருக்கிறார் வெள்ளவத்தையிலிருந்து. முகமது ஷாருக் இணைந்திருக்கிறார். அவரும் உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கமல் பேரின்ப மூர்த்தி மூதூர் பட்டித்திரிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அனைவருக்காகவும் அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மனத்தீலத்தின் ஸ்டார் ஆஃப் த்ரீ பாடல். இன்றைய ஸ்டார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ்.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும்

0: மலையாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர். தனமல்வில்ல அம்பேகாமு வீதியின் அறம்பேகமுக பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் 43 வயதுடைய போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனமல்வில்ல திசையை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் அம்பேகமுக போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய காமணிபுர தனமல்வில்ல பகுதியை சேர்ந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் ஆவார். சூரிய சக்தி தொழில்நுட்பவியலாளர்கள் 5000 பேர் உட்பட புதிய ஆண் சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கான விசேட வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் பேராசிரியர் கே பி எல் சந்திரலால் தெரிவிக்கையில், பயிற்சியின் பின்னர் 1500 சூரிய சக்தி தொழில்நுட்பவியலாளர்கள் ஏற்கனவே பணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக அமெரிக்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் விசேட பிரதிநிதிகளான ஸ்டீவ் வெட்டிகாஃப் மற்றும் ஜாரட் குஸ்னர் மாஸ்கோவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்து சுமார் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. முழுமையான விவரங்கள் வெளியிடப்படாத போதிலும் அவை ஆக்கப்பூர்வமானதாகவும் மிகவும் நேர்மையானதாகவும் அமைந்ததாக ரஷ்ய தரப்பு தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: அரசர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம்பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுக்கிறது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம் பேசுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: வரவு உங்கள் அழகுக்கு புதுப்பொழிவு. மங்களகரமான அழைத்த வகையான ஆடைகளுக்கும் பொருத்தமான ஆபரணங்கள், திருமணம், விழாக்கள், விசேட நிகழ்வுகள், தினசரி அணிகலன்கள். ஸ்ரீ ஃபேன்சி, இலக்கு 32, பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
1: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 2:14 இந்த நேரமளிப்பில் இந்த மனத்தில் முதல் நேராக அருள்மொழி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா
2: இருக்கீங்களா?
1: அப்புறம் சொல்லுங்க, ஊரெல்லாம் எப்படி இருக்கு அருள்மொழி?
2: வெயிலும் தான், காற்று அடிக்குது.
1: காற்றும் வெயிலும். சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? ஒரு பாடல் தான். சரியா, யாருக்காக சொல்லுங்க?
2: இந்த பாட்டு
1: பிடிக்கும்னு சொல்லுங்க. ஏன் பிடிக்கும் அந்த பாடல்? அதே பாடல் நீங்க அடுத்து கேட்கலாம், எல்லோருக்காகவும் கேட்கலாம். சரியா? நன்றி,
2: நன்றி.
1: தொடர்ச்சியாக இதே போல சொந்தங்களை நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்றதுக்காக அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0122-115-0101-112-115-111 கால் பண்ணுங்க. தொடர்ந்து பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க. ஒலிக்கவர்கின்றது பாடல் இது, களமெல்லாம் காத்திருப்பேன். திரும்பதுக்காக இடம்பெற்ற பாடல்.

0: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு சிறு தொழில்கள் வலுவான பொருளாதாரத்துக்கு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான கடன் மற்றும் நிதி வசதிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் அவர்களின் தொழில்களை வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். கடந்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட இந்த நிதி வசதிகள் மூலம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டிற்கு மாட்சி.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
4: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து

0: தென்றில் தேவா வீதிசையில் ஆசை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடலில் நாங்களும் ஆசை ஆசையாக கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நேரம் இப்போது 2:31. என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற இந்த நேரம் அடுத்து எங்களோடு இணைந்திருக்கிறார் அனிஃபா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கிறீங்க அனிஃபா?
1: வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. பாடல் முடிஞ்சாது, பிறந்த தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: அழகா பிறந்து கூட்டு ஆராடி சந்தன கேட்ட
0: அந்த பாடல் இன்சுவாச காற்றே நிகழ்ச்சியில. சரி, அந்த பாடல் நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து வசனம் கேளுங்க, விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில அப்படி உங்களுக்காக வரும். சரியா? ஓகே அனிஃபா, அப்புறம் சொல்லுங்க அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் நாங்க?
1: பாடல் எனக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் என் குடும்பத்தினருக்காக வேண்டியும் உங்கள் குடும்பத்தினருக்காக வேண்டியும் வத்தல ஐயா கண்ணி கம்பா அப்துல் மஜீத் சோப்பர் நோடின் சிராஜ் சோப்பர் செல்வனர் மொஹைதீனுக்கு ஆண்டியும் இந்நேரம் நேர்ச்சி காட்டிக் கொண்டிருக்க அனைத்து நேரலுக்கு அணிகாவும்.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி வாய்ப்பு.

0: செங்கோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயகர் பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
3: புதுமைகளோடும்

0: அவள் வருவாளா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் வசந்தத்தின் சுவாச காட்சி நிகழ்ச்சியில் ஒழித்து போய்ந்தது எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையே. நேரம் இப்போது 2:44. இந்த நேரம் அப்துல் மஜித் அழைப்பில். வணக்கம்.
1: அன்பான வணக்கம் ருமினா மேடம். நான் கம்பாரிந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: எப்படி இருக்கிறீங்க மஜித்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் மேடம்.
0: சரி, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க.
1: ரொம்ப அருமையான பாடல்கள் மேடம். என் சுவாச காற்று கேட்டுக்கொண்டு இறுதி இளையர வந்திருக்கிறேன் போல தெரிகிறது.
0: அப்படியேதான். சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, லேட்டா வந்தாலும் நீங்க லேட்டஸ்டா வந்திருக்கீங்க. சரியா,
1: அருமையான பாடத்தோப்பு உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கும் மேடம்.
0: சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட அன்பான நன்றிக்கும் வாழ்த்துக்கும். சரியா,
1: ஓகே மேடம்.
0: சரி, ஓகே. அப்துல் மஜித், அப்புறம் சொல்லுங்க, எந்த ஹீரோவை ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு பிடிக்கும் இளையதில பிரபு பிடிக்கும் மேடம்.
0: பிரபுவ ரொம்ப பிடிக்கும். நடிகை யார பிடிக்கும்?
1: நடிகையில வந்து எனக்கு பிடிக்கும் சரஜோதி. அவங்க தான் பிடிக்கும். நம்மளது இல்ல, ஆனா அவங்கள போல நடிகை நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல.
0: சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, நிகழ்ச்சியில அடுத்து போற அருமையான பாடல் யாருக்காக கேட்கலாம்? அப்துல் மஜித்.
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வன் நகர் தம்பி மொய்தனுக்காகவும், கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் கணவர் முகமது ஷே செல்ல மாலுக்காகவும், மாவனல்ல சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், இருப்புக்கு சொந்தக்காரி சகோதரி பரிசுத்திரி அருள்மொழிக்காகவும், உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் சுவாச காற்று கேட்க அனைவருக்கும் கேட்போம் மேடம்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: சரி, அடுத்த நிகழ்ச்சி நாங்க கேட்க போறது இந்த மனத்திலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல், இன்றைய ஸ்டார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ்.
2: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

தம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி சாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் என்று சொந்தங்களே.

0: அழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஊழல்வாதிகள், பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்தும் நடவடிக்கைகள் எத்தகைய சவால்கள் ஏற்பட்டாலும் நிறுத்தப்பட மாட்டாது என பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். மக்கள் சக்தியுடன் அணிதிரளும் ரத்னபுரி மாவட்டத்தின் உறுதி என்ற தொனிப்பொருளில் ஓய்வு பெற்ற முப்படையினரின் சந்திப்பு ரத்னபுரியில் நடைபெற்றது. இதில் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்க பிரதீப் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஓய்வு பெற்ற ராணுவ உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இவ்வாண்டில் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73 உயர்ந்துள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் இதுவரை மொத்தம் 96,228 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. செப்டம்பர் மாதத்தின் முதல் 4 நாட்களில் மட்டும் 737 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறிப்பிட்ட தரவுகளின்படி ஜூலை மாதத்திலேயே அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இவ்வெண்ணிக்கை 29,964 ஆகும். இதற்கு மேலதிகமாக ஜூன் மாதத்தில் 21,533 நோயாளர்களும் ஆகஸ்ட் மாதத்தில் 10,155 நோயாளர்களும் மே மாதத்தில் 8,590 நோயாளர்களும் ஜனவரி மாதத்தில் 7,866 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். மாகாண மட்டத்தில் அவதானிக்கும்போது மேல் மாகாணமே அதிகளவிலான பாதிப்பை சந்தித்துள்ளதுடன் மொத்த நோயாளர்களில் 52.84 அதாவது 50,851 நோயாளர்கள் அங்கிருந்தே பதிவாகியுள்ளனர். அதேபோல் தென் மாகாணத்தில் 13,950 நோயாளர்களும் மத்திய மாகாணத்தில் 8,818 நோயாளர்களும் சப்ரஹமோ மாகாணத்தில் 7,925 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நேற்று மீண்டும் மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. சுமார் 1 மாத கால போர் நிறுத்தத்துக்கு பின்னர் கடந்த வாரம் அமெரிக்கா ஈரானின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த நிலையில் நேற்று மீண்டும் இருதரப்பினருக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. ஈரானின் ஹாக் தீவுக்கு அருகில் ஈரான் எரிபொருளை ஏற்றிச் சென்ற 2 கப்பல்களை முற்றாக செயலிழக்க செய்யும் வகையில் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் ஓமான் வளைகுடா பகுதியில் மற்றொரு கப்பல் முற்றாக அழிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. இந்த தாக்குதல்களை ஈரான் அரச ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவுடன் தொடர்புடைய 3 படகுகள் மற்றும் ஹோமோஸ் நீரினை ஊடாக பயணித்த 3 எரிபொருள் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எமது அடுத்த மணித்தியான செய்திகளை 4 எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு. மூன்று மணித்தியாலம் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-2775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-2775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப இனிக்கும் இசை நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் நம்மளோட பேசுறதுக்காக கட்டுமான்ல இருந்து சகுந்தலா தேவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் சகுந்தலா தேவி. வணக்கம். எப்படி இருக்கீங்க அம்மா? நல்லா இருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல் கேட்டு இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, ரொம்ப நன்றி அம்மா. சரி, படுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், பசங்களுக்கு அந்த தங்கச்சி ஜோலி எங்கட ஆனந்திக்காக மேலக்கந்த அணிலுக்கு 3 கோடி போட்டாலும் அந்த பாட்டு தெரியுங்களே.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரி அம்மா,
1: முடியுமா? தாங்க.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டமைக்கு.
1: நன்றி.

0: வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 3:20.
1: கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6. பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட். மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வசந்த கால பறவைகள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தேன் இணைக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க மும்தாஜ் பேகம். வணக்கம் மும்தாஜ் பேகம்.
1: அன்பான மாலைநேர் வணக்கம்.
0: அன்பான மாலைநேர வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்பதான் சாப்பிட்டேன்.
0: சாப்பிட்டு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நீங்க பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்கா போனேன் நந்தகுமார் சேர்க்காவும் சித்தியாஸ்மா இதுஸ்மா ஜெமிலா அருமை பத்மா பாத்மா ரவி ரஹ்மா மருது ஃபாரூக் வைதி சின்னையா மகாதேவ் ஆட்டோ சோமாச்சந்த் வசந்தகுமார் ஈடா சரோஜி அப்துல் நாசிர் அப்துல் நஜி குடும்பத்துக்காக வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. வணக்கம். கொழும்பு 15 மோதுரை தரிசினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. நீங்களும் இதே மாதிரியான உங்களுடைய பதிவுகளை பதிவிட முடியும். அதே நேரம் அழைப்பினையும் ஏற்படுத்த முடியும். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0031. அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை
2: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: சின்ன தம்பி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடும் நிலா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இனிக்கம் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ரத்னபுரியிலிருந்து சுரேஷ். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கேன். நல்ல சுகமா இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சுரேஷ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்ப காவத்தையில பாடு கேட்டுக்கிறது
0: வீட்டுல. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா சுரேஷ்க்கு?
1: அடுத்த
0: பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க சுரேஷ்?
1: அக்கா உங்களுக்காகவும் நல்ல பாடு.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. அதே நேரம் பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான மாலை நேர வணக்கம். இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அப்புதல பிட்டரத் மலையிலிருந்து பன்னீர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பேர்வளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று பேருவளை ஸ்மார்ட் மாவத்தையை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி சேலம் சிவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டேலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் கந்தப்பளையிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் சிஸ்டர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பலாங்கொடையிலிருந்து அவனாசி வையந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.

0: கதைகளோடும் புத்துணர்வுகளோடும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
3: பிள்ளையார் சுழி போட்டு
2: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலு, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க. பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
2: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஸ்டார் ஆஃப் த டே யாழ் மீட்டும் யாழ் மண்ணில்

0: நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டின் சில பகுதிகளில் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, குருநாகல் மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 7 மாவட்டங்களில் 35,149 குடும்பங்களைச் சேர்ந்த 115,534 பேர் எல்லினோ வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள 34,608 குடும்பங்களைச் சேர்ந்த 113,354 குடும்பங்களுக்கு தேவையான நீர் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இரக்காமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுயதொழிலை ஊக்குவிப்பதற்கான காசோலை வழங்கும் நிகழ்வு இரக்காமம் பிரதேச செயலாளர் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றன. இரக்காமம் உதவி பிரதேச செயலாளர் NF ஐமா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இப்பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட 10 மாற்றுத்திறனாளிகளுக்காக சுமார் 9,15,000 ரூபாய்க்கான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: இரண்டாயிரத்து 2023 ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8,900 கடந்துள்ளதாக லெபனான் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல்களில் சுமார் 30,600 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் லெபனானை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. கடந்த மார்ச் மாதம் 2 திகதி முதல் 4,358 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 12,359 பேர் காயமடைந்துள்ளனர். இதே காலப்பகுதியில் 179 தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் சுகாதார துணை பணியாளர்கள் 135 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்களால் சுமார் 360,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான நிறுவனம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியான செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக, முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று நாடு முழுவதும் 102.6.

கவுண்டர் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடும் நிலா அவரோடு இணைந்து சுசிலா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே இரண்டாவது மனத்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-2-775-1 அப்படியும் இல்லை என்றால் 011-2-775-1 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கிந்தியன்ல இருந்து சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையா நீங்க? என்ன ஒரே சத்தமா இருக்கே, நீங்க இருக்கிற இடத்துல சரி சரி. இப்ப யாரெல்லாம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள போறீங்க? ஆஹா, சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. என்ன பாடல்? சரி, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன். சரியா, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி.

0: நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திற்காக ஏசுதாஸ் அவரோடு இணைந்து சித்ரா பாடிய அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு நேரம் பாத்தீங்கன்னா மாலை 4 மணி கடந்து 22 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க பாலமுனையிலிருந்து முஸ்தகீன். வணக்கம்
1: முஸ்தகீன்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முஸ்தகீன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? இனி தான் குடிக்கணும். அப்புறம் ஊர் சைடு எல்லாம் எப்படி? கடும் வெயில். சரி, அப்படியே கூலா பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி சரி, பாடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் எனது மங்கள்குடியின சேர பிள்ளைகளான உமர், உஸ்மான், யூசுப் ஆகியோரையும் இணைத்துக் கொண்டு எனது பாலமனை அனைத்து நண்பர்களையும் இணைத்துக் கொண்டு கல்முனை நடராஜர், கிருந்தபுல ராஜமணிக்கம் ராஜேந்திர, நீலமரம் கோவிந்தராஜ், கூட்டுரோகி விஜய் ஆகியோரையும் இணைத்துக் கொண்டு உங்களோட வணக்கம் போவேன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: அதே நேரம் பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுள்ளக்கு இந்த கொலையிலிருந்து ராச மாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஊருகொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தம்மா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், அருமையான பாடல்கள் இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அக்குரணையிலிருந்து ஷருக் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிக்கும் இசை நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன், வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஹட்டன் கேம்பெளியிலிருந்து தங்க சுந்தரம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. பசரையோரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் கட்டாரிலிருந்து அனீஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. சரண்யா மற்றும் அனீஃபா, மிஸ்மிதா, யோகராணி, விஜயா, ரமேஷ் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தரணிய கலையிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. உஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். பாடல் இது இதய தாமரை திரைப்படத்திற்காக.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
6: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்

0: மௌனராகம் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடும் நிலா அவரோடு இணைந்து ஜானகி பாடிய பாடல் கேட்டு இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பதுர்தீன் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். பதுர்தீன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா, இடைக்கால பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். சரி, இடைக்கால பாடல்கள்ல எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: அதிகமா எல்லா பாடலையும் பிடிக்கும்.
0: அதிகமா எல்லா பாடலும் பிடிக்கும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு அருமையான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடலுக்கு ஏற்பது எனது மனைவி மக்கள் மற்றும் மருத்துவமனை கஸ்தின் அப்துல் நாசர், பாண்டிருப்பு கமல முருகையா மற்றும் தேநீர் கடை ஆதித்யன் பாண்டிருப்பு. இந்த நேர்களோடு உங்களுக்காக கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க இனிமையான மாலை நிற வணக்கமானதி தேமோதர கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அஜித் குமார் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன் என்று இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம், வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று பரமானந்தன் வசீகரன் கிளவட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஆனந்தி, அன்பான மாலை நிற வணக்கம் நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று கிண்ணியா குறிஞ்சாங்கேணி அசோர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நிற வணக்கம் ஆனந்தி சிஸ்டர் மாளிகாவத்த சந்திரா குசன் ஒர்க் ஷாப்பில் இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் சகோதரி, நான் தேமோதரையை சேர்ந்த மங்களேஸ்வரன் மற்றும் அப்பா ராமசாமி, அம்மா மகேஸ்வரி, மனைவி ஆரிய மலர், மகள் அனன்யா ஆகியோரை இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அக்கறைப்பற்று பொப்டேல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க.

0: வாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கும் வசந்தம் FM 102.8.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பெட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா
3: பிள்ளையார் சுழி போட்டு
2: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
1: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
2: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே நாடு முழுவதும் 102.6 102.8.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இனிக்கு மிசை நிகழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk இணையத்தினூடாகவும் இனிக்கும் இசை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க உமாச்சந்திரன். வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம் உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உமாச்சந்திரன். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீயெல்லாம் குடிச்சிட்டீங்களா? சரி, ரொம்ப நன்றி உமாச்சந்திரன். அப்புறம் வீட்டுல எல்லாருமே எப்படி இருக்காங்க? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் விழுங்கல்ல? நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? நாவலப்பேட்டையிலிருந்து ஸ்ரீநிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க நினைத்திருந்தாங்க. அதே நேரம் பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ஆய் சிஸ்டர். அன்பான மாலை நேர வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா, கிருஷாலன், ஹரீஷ் மற்றும் சூரியகுமார் ஆகியோரை இணைத்துக் கொண்டு வசந்தம் சொந்தங்களுக்காக பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று திஸ் மகாராமையிலிருந்து கீதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வணக்கம் என்று செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பண்டாரவளையிலிருந்து ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. ஹாய் தங்கை, இனிமையான மாலை நேர வணக்கம். நான் வட்டவளையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று கொழும்பு 14 மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. இளையராஜா அவர்களின் இசையில் செம்பருத்தி திரைப்படத்திற்காக மனு அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: செய்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களுக்கும் புலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்தான எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வளிமண்டல மையத்தினை களம் வெளியிட்டுள்ளது. இதற்கமைய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல் மைய திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. 1600 அதிகமான கிராம உத்தியோகத்தர்களை புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அரசு நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஆலோக் பண்டார தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்வரும் மாதத்தில் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகத்தர் சேவையின் 3 தரத்துக்கான ஆட்சேர்ப்பை மேற்கொள்வதற்காக நடத்தப்பட்ட நேர்முக தேர்வுகளின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: வேகமாக விரிவடைந்து வரும் 9 பனிப்பாறை ஏரிகள் தொடர்பில் இந்திய தொழில்நுட்பக் கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புவி வெப்பமயமாதல் காரணமாக இமயமலை தொடரில் பனிப்பாறைகள் உருகுவது வேகமடைந்துள்ளதால் இமாச்சல் பிரதேசத்துக்கு கடுமையான வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த கழகம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏரிகளுக்கு கீழ்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 9 ஏரிகளையும் நீர்க்குண்டுகளின இந்திய தொழில்நுட்பக் கழகம் அடையாளப்படுத்தியுள்ளது. இந்த மனித செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை மாலை 6 எது பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகர்க்கு என்கிறார். செய்ன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால் தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில்

0: மணி திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக ஆரம்பமாகிறது இறுதி மணித்தியாலம். இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அடைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க பரீதா. வணக்கம். ஹலோ, வணக்கம். அவங்க அப்படியே போயிட்டாங்க. சரி, இன்னும் ஒரு சொந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ஆனந்தி, நான் தோப்பூர் அனீஃபா.
0: அனீஃபா வணக்கம். அனீஃபா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பர் ஆகிறேன். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். பாடல்கள் தேவிட்டால் தேனமது இனிய கானங்கள், சூப்பர் பாடல்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்ல தீவிரம்.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓ, இன்னைக்கு முடிச்சு.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் வத்தட ஐயா கண்ணே, மஜித் எனக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும். நான் தோப்பூர் நூர்டின் ராஜ், மற்றது முகமது
0: மொஹிடின்
1: அன்பர் வேண்டிக்கும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக யேசுதாஸ் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: நேரம் மாலை 5:18.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டின் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: ரேடியோ கண்மணி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் உமாரமணன் அவரோடு இணைந்து ஜெய்ஸ்தாஸ் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தேன் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பூனாகலையிலிருந்து ஜெய்சுதாஸ் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜெய்சுதாஸ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வீட்டுல இருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஊர் சைட் எல்லாம் எப்படி? பூனாகல சைட் என்ன சொல்லுது? மழையும் இல்லை வெயிலும் இல்ல, ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா? சரி சரி, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? குடிச்சாச்சு. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: பிரியா, சஞ்சய், சந்தோஷ், தனுஷ்யா, பிரியங்கா, திவ்யங்கா, யசோதரன் மற்றும் பூனாகல வசந்தவங்க எல்லாருக்கும் அவங்க.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க அன்பான மாலினிற வணக்கம் சகோதரி. உடுப்பி டிக்கண்ணா நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று வந்திருக்காங்க. இனிமையான மாலினிற வணக்கம். இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி மீனகை பண்டாரவள எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலினிற வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் ஆய் சகோதரி, பாடல் தொகுப்பு அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று தம்புள்ளையிலிருந்து சுப்பையா ஆகாஷ் மற்றும் ரஞ்சித் குமார், சண்முகநாதன், சின்ன தம்பி சின்னையா, மகாதேவன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஆய் சிஸ்டர் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி ஞானசுந்தரி மற்றும் மகன் ஜெனனன், மகள் அனுஷா, ரிஜினா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கொழும்பு 10 தேவ சகாயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: 5:31.
1: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு. நேர்மையான நாடு. கடந்த 2 ஆண்டுகளில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான ஆயிரக்கணக்கான முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தராதரம் பாராமல் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஊழல்வாதிகளுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதிகாரத்துக்கும் செல்வத்துக்கும் தலை வணங்காமல் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவே நமது எதிர்பார்ப்பு. இதுவே நமது மக்களின் தீர்ப்பு. இதுவே நமக்கு தேவையான நேர்மையான நாடு.
2: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி.
3: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடற்கொள்ளி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13

0: கிருஷ்ணா திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. எல்லையிலிருந்து மோகன், வணக்கம். மோகன்
1: வணக்கம் சகோதரி, எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மோகன் நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு சகோதரி. உங்களுடைய பாடல் எல்லாம் அருமை. உங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லா மல்ல இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.
0: ரொம்ப நன்றி மோகன். முதல் தடவை என்னோட பேசுறீங்களா நீங்க
1: சகோதரி? நான் நிறைய பேசுறேன் சகோதரி. முன்னுக்கெல்லாம் இருந்தாங்க, நிறைய இருந்தாங்க, இப்பதான் உங்களோட பேசுறேன் சகோதரி.
0: சரி சரி மோகன், அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா நீங்க?
1: டீ எல்லாம் குடிச்சிட்டு உங்களோட நிகழ்ச்சிகள் அப்படியே கேட்டுக்கிட்டு சகோதரி.
0: சரி, ரொம்ப நன்றி மோகன். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேட்கறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடம் அம்மா சுஜில் அம்மா சட்ட மன்சூர் கந்தராய் சிப்பா கொங்கு பயனால் முட்டா பேகம் மற்றும் எனது கொள்பில் இருக்கும் மகன் கிஷா டிலக்கன் டிலக்கா மற்றும் எனது மருமகள் அஷானி ரஞ்சனி திருச்செல்வம் கோவிந்தராஜ் ஜோதிமலர் மற்றும் இந்த நேரத்துல எனது மகள் விக்னேஸ்வரன் நிர்விஷா ரோகாஜ் உஷானுக்காகவும் உங்களுக்காக இருக்கா கேப்பேன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, மாலை நேர வணக்கம். நான் புஸ்ஸலாவையிலிருந்து. தாமோதரன் கவிஷாலினி பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள். அம்மா சந்திரிகா மற்றும் அப்பா தாமோதரன், தங்கச்சி திஷ்மிதா மற்றும் தம்பி யுவன் சாய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா. நான் கொழும்பு 14 நந்தினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நலமா இருக்கீங்களா? இன்னைக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று கிணிகத்தன கடவளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மாலை நேர வணக்கம் என்று வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம். மாலை நேர வணக்கம் மீன்பிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு என்று பிரசாந்த் இணைந்திருக்காங்க. அதே நேரம் அல்தமுல்லையிலிருந்து சிவ சர்மா, பவானி ஐயர் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: ஜேசினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள்

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ். ஒலிக்கும் பாடல் இது ரமணா திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.6 அலை வரிசையில் வசந்தத்தின் இனிக்கும் இசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து ஒலிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். அதற்கு முன்னாடி இறுதியாக ஒரு ஞாபகப்படுத்தல் இருக்கின்றது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்துகளை குறைத்து கொள்ளும் நோக்கில் ஒரு வேலை திட்டம் இரண்டாவது முறையாகவும் இலங்கையில் உள்ள பாடசாலைகளை மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. நீர்கள் தொடர்ந்து மாலை நேர பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். செய்திகளை தொடர்ந்து வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் சிவானி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: முலத் சிங்கள மற்றும் வேறுவழி மக்கள் சந்திப்புகளில் ஜனாதிபதி. ஹெரோயினுடன் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மாத்திரையில் இருவர் கைது. ஐக்கிய தேசிய கட்சி சிறிகொத்தவில் தனது 80th ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. 73rd உலக அழகி பட்டம் டொமினிக்கன் குடியரசின் ஜொஹைரி மோலாவுக்கு. வேகமாக விரிவடைந்து வரும் 9 பனிப்பாறை ஏரிகள் குறித்து இந்தியா எச்சரிக்கை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். எங்கள் ஆட்சிக்கு 2 ஆண்டுகள், நாட்டுக்கு சுபிட்சம் என்ற கருப்பொருளின் கீழ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்றைய தினம் மக்கள் சந்திப்பு இடம்பெறுகிறது. புலத் சிங்கள மற்றும் வேறுபலை பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாக இருக்கின்ற இந்த மக்கள் சந்திப்புகளில் நாட்டின் பல பாகங்களிலும் இருந்தும் ஏராளமான மக்கள் ஒன்று கூடியுள்ளனர். அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி 22nd அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்மானம் கிடைக்கப்பெற்றதும் அதனை உடனடியாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். புலத் சிங்கள பகுதி நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தவுடனேயே முழு நாட்டுக்கும் அமைதியை கொண்டு வந்து சேர்த்ததாக அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் புலத் சிங்கள பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் பேரணியில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். திசை காட்டி ஆட்சிக்கு வந்த பின்னர் முத முதலில் நாட்டுக்கு அன்பையும் அமைதியையும் கொண்டு வந்து சேர்த்ததாகவும் அதை பார்த்த உலக நாடுகள் வேப்படைந்ததாகவும் அமைச்சர் இங்கு மேலும் குறிப்பிட்டார். தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கூட்டத்தில் ஏராளமான மக்கள் அங்கு கூடியிருப்பதையும் அவதானிக்க முடிந்தது. நாட்டின் சில பகுதிகளில் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, குருணாகல் மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 7 மாவட்டங்களில் 35,149 குடும்பங்களைச் சேர்ந்த 115,534 பேர் எல்நிரோ வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேநேரம் கடும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள 34,608 குடும்பங்களைச் சேர்ந்த 113,354 குடும்பங்களுக்கு தேவையான நீர் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மொனராகலை மாவட்டத்தில் 41,360 பேரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 33,394 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பதுளை மாவட்டத்தில் 20,418 பேரும் அம்பாறை மாவட்டத்தில் 11,995 பேரும் பொலனறுபை மாவட்டத்தில் 5,562 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எல்நினோ நிலைமை காரணமாக அனுராதபுரம் மாவட்டத்தில் பாதிக்கப்படும் அபாயமுள்ள சுமார் 5,000 குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வர்த்தக, வாணிப மற்றும் நுகர்வோர் விவகார அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 80th ஆண்டு பூர்த்தி இன்றாகும். இதனை முன்னிட்டு கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் விசேட நிகழ்வு இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் 80th ஆண்டு பூர்த்தி நிகழ்வு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் இதில் இணைந்திருந்தனர். இலங்கையின் 1st பிரதமரான தேசப்பிதா டிஎஸ் சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கு ரணில் விக்ரமசிங்க மலர் அஞ்சலி செலுத்தினார். ஐக்கிய தேசிய கட்சி முன்னாள் அரசியல்வாதிகளை நினைவு கூறும் நிகழ்வும் இடம்பெற்றது. 73வது உலக அழகியாக டொமினிக்க நாட்டைச் சேர்ந்த ஜுஹைரி மோலா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். உலகம் முழுவதும் 120க்கும் அதிகமான நாடுகளின் போட்டியாளர்கள் பங்கெடுத்த நிலையில் ஜுஹைரி மோலா உலக அழகி மகுடத்தை வென்றார். 73வது உலக அழகி போட்டித் தொடரின் இறுதிப் போட்டி வியட்நாமில் நா ட்ரங்க் கானா குஹாவில் நேற்று இடம்பெற்றது. 120க்கும் அதிக நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அழகிகள் இப்போட்டியில் பங்கெடுத்திருந்தனர். இம்முறை இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதிபா லியோனராஜ் கலந்து கொண்டார். அவர் இம்முறை போட்டித் தொடரில் சவால் மிக்க சுற்றான ஸ்போர்ட் சேலஞ்சின் இறுதி 24 போட்டியாளர்களுக்குள் தெரிவானமை விசேடாம்சமாகும். மேலும் டாப் மாடல் போட்டியில் இறுதி 60 போட்டியாளர்களுக்குள் இடம்பிடித்த பிரதிபா லியோனராஜ் டேலண்ட் பிரிவில் இறுதி 23 போட்டியாளர்களுக்குள் இடம்பிடித்தார். பியூட்டி வித் பர்பஸ் சுற்றில் அவர் இறுதி 24 போட்டியாளர்களுக்குள் வாங்கப்பட்டிருந்தார். உலக அழகி பாஸ்ட் ட்ராக் 4 பிரிவுகளில் இறுதிச் சுற்று வரை தெரிவான முதலாவது போட்டியாளராக பிரதீபா வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலுக்கு எந்தவித ஆதரவையும் வழங்க வேண்டாம் என பேராயர் ஆதி வணக்கத்துக்குரிய மெல்கம் கருதினார் ரஞ்சித் தாண்டகை மீனவ மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மீன்பிடி படகுகளை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் இத்தகைய போதைப்பொருள் கடத்தல்களால் எமது அழகிய தீவு அழிவை நோக்கி செல்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேறுவளை பண்டாரவளை புனித லாசரஸ் முனிவரின் தேவாலயத்தில் நடைபெற்ற 150வது ஜூபிலி பெருவிழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பேராயர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய தொழில்நுட்ப உபகரணங்களை நாட்டின் சுகாதார அமைப்பில் அறிமுகப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி உயிரிய தொழில்நுட்ப தலைவர்கள் குழுவினர் சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனிவை சந்தித்த போது இதுகுறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுகாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தித் துறையை பலப்படுத்துவதற்கும் தற்போதைய சுகாதார சவாலாக விளங்கும் தொற்றா நோய்களை கண்டறிதல் கட்டுப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை சேவைகளை வலுப்படுத்துவதற்கும் தொழில்நுட்ப உபகரணங்களை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொர்லஸ்கமுக துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் பண்ணுப்பெட்டிய மகிழ்வாராம பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பொர்லஸ்கமுக மாலனி புலசிங்கள மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். சம்பவத்துக்கு சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மகிழ்வாராம திகன ராஜ மகாவிகாரைக்கு அருகிலுள்ள வயல்வெளியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் மகரகம போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக அது பொர்லஸ்கமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளின் கீழ் நாடலாப இறுதியில் நேற்று 27,100 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது 536 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்ட 17 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிடியாண பிறப்பிக்கப்பட்ட 222 பேரும் திறந்த பிடியாண பிறப்பிக்கப்பட்ட 117 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 4,599 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சூதாட்டத்துக்காக பயன்படுத்துவதற்கு இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்ட 200 புறாக்களை புத்தளம் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். 6 பெட்டிகளில் அடைக்கப்பட்ட நிலையில் புறாக்கள் கொண்டுவரப்பட்டிருந்தன. இது தொடர்பில் சந்தேக நபர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மாவனல்லி அல்பட்டிய மற்றும் மன்னார் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்சே விசேட நபர் அல்ல எனவும் அவருக்கும் நாட்டின் சட்டத்தின்படி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்க தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சே கைது செய்யப்பட்டு விளக்கு வரியலில் வைக்கப்பட்டமை நாட்டில் நடைமுறையில் உள்ள பொதுவான சட்டத்துக்கமை இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பில் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாமல் ராஜபக்சே கைது செய்யப்பட்டு விளக்கமறிகளில் வைக்கப்பட்டமை தொடர்பில் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் தமது கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். அதிவேக நெடுஞ்சாலைகளின் நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் வாயில்களை இணைக்கும் அனைத்து வீதிகளையும் விரிவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட வீதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அனுராத ஹெட்டியாராஜி குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 வருடங்களாக புனரமைக்கப்படாமல் உள்ள அனைத்து பிரதான வீதிகளையும் புனரமைக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாத்தறை வெள்ளமுள்ள பகுதியில் 1 கிலோ 814 கிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர்கள் இருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோணஹேன முகாமைச் சேர்ந்த போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போதே மோட்டார் சைக்கிளில் ஹெரோயினை எடுத்துச் சென்ற 24 மற்றும் 25 வயதுடைய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 1 கிலோ 9 கிராம் மற்றும் 205 கிராம் என மொத்தம் 1 கிலோ 214 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர் ஒருவரின் தங்குமிட அறையிலிருந்து ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றும் T56 ரக துப்பாக்கிக்கான 56 ரவைகளும் கைத்துப்பாக்கிக்கான 47 ரவைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளது. இதனையொட்டி அனைத்து பாடசாலைகளிலும் இன்றும் நாளையும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நுழம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கண்காணிக்கும் சோதனைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் உபத்தலைவர் பிரதீப் புரலஸ தெரிவித்துள்ளார். அதேவேளை மாணவர்களின் நலன் கருதி தேவைக்கேற்ப சிசு சிறிய உட்பட மேலதிக பஸ்கள் நாளை முதல் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் கடந்த 2022 முதல் இவ்வருட ஆகஸ்ட் மாதம் வரை யானை மனித மோதலினால் 75 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் அனுபவா மங்களம் விக்கிரமராட்சி தெரிவித்துள்ளார். வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் அம்பாறை மாவட்ட பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இம்மாவட்டத்தில் உள்ள ஊடகவியலாளர்களுக்கான செயல் அமர்வு ஒன்று இடம்பெற்றது. வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் மஞ்சுள அமரரத்ன தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் அனுபமா மங்களாட்சி விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பல விடயங்களை இங்கு உரையாற்றியிருந்தார். இங்கு மாவட்ட வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் செயற்பாடுகள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது. அதற்கமைய கடந்த 2022 முதல் இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை அம்பாறை மாவட்டத்தில் யானை மனித மோதலினால் 75 மரணங்கள் பதிவாகியுள்ளதோடு 93 பேர் உடல் ரீதியான உபாதைகளுக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் 2021 சொத்துக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மரணித்தவர்களுக்கும் உபாதைக்குள்ளானவர்களுக்குமாக அரசாங்கம் சுமார் 230 மில்லியன் ரூபாயை நட்டுகீடாக வழங்கியுள்ளதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்தியாவின் இமாச்சல பிரதேசத்தில் வேகமாக விரிவடைந்து வரும் 9 பனிப்பாறை ஏரிகள் தொடர்பில் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஏரிகளுக்கு கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்புகள் கடுமையான வெள்ள அபாயத்தை எதிர்கொள்வதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. புவி வெப்பமாயதல் காரணமாக இமயமலை பகுதியில் பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதால் கடந்த 1 தசாப்தத்தில் அப்பகுதியுள்ள பனிப்பாறை ஏரிகளின் எண்ணிக்கை சுமார் 30 அதிகரித்துள்ளதுடன் அவற்றின் பரப்பளவும் கணிசமாக விரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காளிக்குன், சந்திரதால், வாசுகி சுரை, காயா சே, யோசே, சமுத்ரா தபு, கசாங் மற்றும் கெபாகாத் ஆகிய 9 ஏரிகள் ஆபத்தானவையாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. நிலச்சரிவு, நிலநடுக்கம் உள்ளிட்ட புவியியல் மாற்றங்களால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் கீழ்பள்ளத்தாக்குகளில் உள்ள பாலங்கள், குடியிருப்புகள், கல்வி மற்றும் சுகாதார நிலையங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி

0: அவர்களின் முழுமையான விவரங்கள் வெளியிடப்படாத போதிலும் அவை பயனுள்ளதும் மிகவும் நேர்மையானதுமான பேச்சுவார்த்தைகளாக அமைந்ததாக ரஷ்ய தரப்பு தெரிவித்துள்ளது. பின்னர் அமெரிக்க பிரதிநிதிகள் உக்ரைனுக்கு பயணித்துள்ளதுடன் அங்கும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இதனிடையே அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைக்கு தாமும் தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அடுத்த சில வாரங்களில் இது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என வெளிநாட்டு அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்பார்ப்பு வெளியிட்டுள்ளனர். மேலும் ரஷ்யாவும் உக்ரைனும் 3 நாட்கள் நீடிக்கும் போர் நிறுத்தத்தையும் அறிவித்துள்ளன.
1: விளையாட்டு செய்திகள்.
0: சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டியில் குறைந்த வயதில் சதம் அடித்த வீரர் என்ற உலக சாதனையை தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த இடதுகை துடுப்பாட்ட வீரரான லுவான்ட்ரே பிரிடோரியஸ் படைத்துள்ளார். நமீபியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் முத்தரப்பு 20-20 தொடரின் லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியா அணிகள் மோதின. முதலில் துடுப்பாட்டத்தில் ஈடுபட்ட தென்னாப்பிரிக்கா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 228 ஓட்டங்களை பெற்றது. தென்னாப்பிரிக்க அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான லுவான்ட்ரே பிரிடோரியஸ் அதிரடியாக விளையாடி 53 பந்துகளில் 101 ஓட்டங்களை குவித்தார். தொடர்ந்து 229 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நமீபிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 211 ஓட்டங்களை மட்டுமே பெற்றது. இதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணி 11 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் பிரிடோரியஸ் தனது சர்வதேச 20-20 சதத்தை பதிவு செய்து குறைந்த வயதில் சதம் அடித்த வீரர் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். அத்துடன் ஆப்கானிஸ்தான் அணியின் ஹசரத்துல்லா சசாய் 2ஆம் இடத்திலும் இந்தியாவின் ஜஸ்வி ஜெய்ஸ்வால் 3ஆம் இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: புலத் சிங்கள மற்றும் வேறுவழி மக்கள் சந்திப்புகளில் ஜனாதிபதி. ஹெரோயினுடன் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள், மாத்திரையில் 2 கைது. ஐக்கிய தேசிய கட்சி சிறிகொத்தவில் தனது 80வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. 73வது உலக அழகி பட்டம் டொமினிக்கன் குடியரசின் ஜொஹரி மோலாவுக்கு. வேகமாக விரிவடைந்து வரும் 9 பனிப்பாறை ஏரிகள் குறித்து இந்தியா எச்சரிக்கை. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுற்றி வரம்பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம் பேசுகிறது.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 0-76-76-76-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: வழக்கு வழக்கம் நேர்கள் நேற்றைய தினம் சுற்றளிக்கப்பட்ட அபிவிருத்தில் ஒத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக அது கூடிப்பதே சுற்றெழுப்பு வாரமான 3101வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. வெற்றி இலக்கம் ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 14, 16, 38, 43. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 14, 16, 38, 43. 2,00,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 72,82,880. நேற்று சுப பரிசு பதி ரூபாய் 750,00,000. அடுத்த சிற்றெழுப்புக்காக இளம் பச்சை நிற அது கூடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம் சிற்றெழுப்பு வாரமான 4,987வது சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ராசியாக மீனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 14, 18, 27, 40. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மீனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 16, 18, 27, 40. 10,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,67,02,360. அடுத்த சுப பரிசு பதியாக ரூபாய் 60,00,000. அடுத்த சிற்றெழுப்புக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த சிற்றெழுப்பு வாரமான 3,275வது சிற்றெழுப்பு வாரமான சூப்பர் போலுக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 11, 36, 50, 62. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 11, 36, 50, 62. 2,00,000 பரிசுகள் 4 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 64,93,640. நேற்று சுப பரிசு பதி ரூபாய் 742,00,000. அடுத்த சிற்றெழுப்புக்காக சம்மஞ்சல் நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சனிதாவுக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். சிற்றெழுப்பு வாரமான 5,436வது சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 21, 26, 66, 76. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 21, 26, 66, 76. 2,00,000 பரிசுகள் 4 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 75,11,320. நேற்று சுப பரிசு பதி ரூபாய் 501,00,000. அடுத்த சிற்றெழுப்புக்காக இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சிற்றெழுப்பு வாரமான 2,451வது சிற்றெழுப்பு வாரமான கப்ருக்காவுக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக 6 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 32 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் இதோ. 19, 21, 49, 52. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக 6 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கமாக 32 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 19, 21, 49, 52. 20,00,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டுள்ளது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,48,83,680. அடுத்து கப்ருகா சுபர் கோடி பரிசு பொதியாக ரூபாய் 3,564,00,000. அடுத்த சிற்றெழுப்புக்காக மஞ்சள் நிற கப்ருகா அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சுபரி தன சம்பத் சிற்றெழுப்பு வாரமான 1,009வது சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்தாக சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 0, 3, 9, 6, 7. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 9, 0, 3, 9, 6, 7. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,83,360. நேற்று சுப பரிசு பதி ரூபாய் 293,00,000. அடுத்த சிற்றெழுப்புக்காக கபில நிற சுபிரி தன சம்பத அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத சிற்றெழுப்பு வாரமான 483வது சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. ஆங்கில எழுத்து சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 3, 9, 6, 7. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்தாக சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3, 9, 6, 7. 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 28 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 65,83,520. அடுத்து ஜெய சம்பத நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சசிரி சிற்றெழுப்பு வாரமான 1,105வது சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. வெற்றி இலக்கங்களாக 10, 29, 40. 45 மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் ஏதோ 10, 29, 45 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 41,24,360 ரூபாய். அடுத்த சுடலுக்காக கவிழ சசரி அச்சிரப்பட்டலோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நீர்கள் கேட்டது நேற்று தினம் சுற்றெடுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேகனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6, 102.8 அலைவாசிகளை சந்தோஷமாக 9 மணி வரைக்கும் விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறோம். நேர்மாலை 6 மணி கடந்து 29 நிமிடம் ஆயிக்கிற நிகழ்ச்சியோடு எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடலாம் கேட்க போறீங்க. எனவே அழைப்பு நேற்பத்துங்கள் 0-1-2-8-75-0-0-1 0-1-2-8-11 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனமைப்பு முடிய உத்தியோகபூர்வமான மூன்று
2: மற்றும் அன்பான அறிவிப்பாளர், வேகமான அறிவிப்பால், உற்சாகமான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் இந்த குட்டி பாபா மேடம் பக்கத்துல பேரை சொல்ல சொல்லு அபி அபி
1: குட்டிங்க சேர்த்து பாடல் கேட்கலாம்.
2: நன்றி மேடம், நன்றி மேடம்,
1: நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொடுமைக்கு
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இதே போன்று நீங்களும்

0: வசந்த காற்றலையில் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 6:36.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு? பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரை
4: பாருங்கள். மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும். மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
5: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு திரைப்படக்காக ஒரு சூப்பரான பாடல் அப்படியே நிகழ்ச்சி அலங்கத்து சென்றிருக்கிறது. நேரமலை 6 மணி கடந்த 42 நிமிடமாகவும் இந்த வலை அழைப்பில் சொந்தம் புகவந்தலாவிலிருந்து வந்திருக்கிறாங்க நந்தினி. வணக்கம் நந்தினி. சந்தோஷமான வணக்கம். என்ன ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்க, என்ன காரணம்? ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல அப்படின்ற பாடல் உங்களுக்கு அப்படியே பிளே ஆகுன மாதிரி தோணுது எனக்கு. அப்படியா? சரி, ஓகே நந்தினி, சொல்லுங்க வீட்டுல எல்லாருமே எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: அப்படியா, நம்ம முதல் தடவையா பேசுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் தொடர்ச்சியா நீங்க எப்பவும் எஃப்எம் கேட்டுட்டே இருங்க. சரியா?
1: சரியா.
0: ஓகேமா, சொல்லுங்க யார் யார் இது கூட நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க? அவர் பேசுறதா இல்ல. நந்தினி நீங்க பேசுங்க. நந்தினி எல்லோரையும் இணைந்து கொள்ள ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி உடைந்து கொடுக்கு.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே மாதர்ஷா, நீங்களும் எங்களாலும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்கலாம். அதே போன்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இது நேரம் நிஷா மாவன் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. முருகன் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான மாலை பொழுது வணக்கம் சிவானி, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள். மனைவி கவிதா, மகள் துளசி மற்றும் யுவதர்ஷினியாக ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு பசரை இருந்து கஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கஜேந்திரன். நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மிக சிறு சிறை சுதந்திரம் இருக்காங்க. பன மாலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் தேசிங்கு ராஜா திரைப்படத்துக்காக டி மாலினி சீரோலிக்கின்றது பாடல்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
4: நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
5: பிள்ளையார் சுழி போட்டு
4: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
3: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
6: சேஷினி ஜுவல்லரி SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
7: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
8: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம்

0: மைனா அப்படின்னு சொல்லி மைனா திரைப்படத்துக்காக டிமான் இசையில் பாடலொடி துவைகிறது. 102.6 102.7 சந்தோஷமாக விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இரண்டாவது மணி நேரத்துக்குள்ள அப்படியே நாங்க சந்தோஷமா வந்துட்டோம். நேரம் அளவு 7 மணி கடந்து 6 நிமிடம் ஆயிக்கொண்டு தொடர்ச்சியா நீங்களும் 9 மணி வரைக்கும் இருந்திருக்கலாம். எங்களும் இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமா பேசலாம், அதே போன்று பாடல்களும் விரும்பி கேட்கலாம். அழைப்பில் ஏற்படுத்துங்கள் 0112 7 175 0101 அதே போல 0112 7 175 111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் விலை இணைந்து கொண்டு ஒரு கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்ல நிகழ்ச்சியோட சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து லோசா வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு பேசலாம். வணக்கம் லோசா.
1: வணக்கம்
0: வணக்கம் லோஷா. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் ஓடுதம்மா அப்படின்ற மாதிரி
1: இல்ல,
0: ரொம்ப சந்தோஷம் நீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணீங்க அதுக்காக. லோஷா அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போனிச்சு? அடடா, நடுவு போனீங்களா? சரி, ஓகே லோஷா சொல்லுங்க. இரவு நேரம் சமைச்சிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: ஸ்பெஷல் இன்னைக்கு? சண்டே ஸ்பெஷல்
1: என்ன?
0: அடடா, நீங்க வேற ஏக்கா அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க. நாங்களே பக்தி பரவசமா இருக்கிறோம், நீங்க வேற அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே லோஷா சொல்லுங்க, யார் யார் இன்னைக்கு கூட நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: உங்களுக்காக
0: பாடல் 10 என்றதுக்குள்ள என்ற திரைப்படத்துக்காக டிமான் இசையில் ஒலிக்கின்றது பாடல்.

0: இன்னொரு இனிமையான பாடல் இல்லையா? மனிதன் திரைப்படத்துக்காக சந்தோஷ் நாராயண் இசையில அவரே பாடிய ஒரு இனிமையான பாடல் அப்படியே கேட்டு நாங்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு நேரம் இரவு ஒரு மணி கடந்த 17 நிமிடமாக இந்த வரை அழைப்பில் ஒரு சொந்தம் ஈடன் வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம். தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஈடன்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஈடன்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: சந்தோஷமா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்கிறேன்.
1: அருமையான பாடல்கள்.
0: ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. சரி ஓகே ஈடன் சொல்லுங்க, இப்ப என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இப்ப ஆண்ட வசனம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
0: அப்படியா? சரி ஓகே. உங்களுக்கு சொல்லுங்க, உங்களோட உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அப்படியா இருக்காங்களா?
1: ஓ ரூமே இருக்காங்க. ஒரு 100 பேர் மட்டும் இருக்காங்க.
0: அடடா 100 பேர் இருக்காங்களா?
1: அதனால
0: சண்டை போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இல்லையா?
1: குறைவு குறைவு. ஒரு 40-50-100 மைலுக்கு அங்க அறிஞ்சாதான் இருக்கிறாங்க.
0: சரி ஓகே ஈடன் சொல்லுங்க, எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்கலாம் இல்லையா?
1: எல்லாரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்போம்.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: இப்போ நீங்க சொல்லுங்க மக்களே, உங்க வாழ்க்கையில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? சரி ஓகே. சண்டே அப்படின்னு சொன்னாலும் சரி, சண்டே அப்படின்னு சொன்னாலும் சரி, முதல்ல வந்து நிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட் யாரு அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பேஸ்புக்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்க அதாவது பெடுத்த மகாஜனங்களை திரைப்பதுக்காக டிமானேசை லாரிச்சரன் பாடுகின்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படின்னு நாங்க நிகழ்ச்சியோடு இருந்திருப்போம்.

0: 102.6
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
6: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
7: பிள்ளையார் சுழி போட்டு
6: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை
8: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
9: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
8: ஜேசினி ஜுவல்லரி SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள்

0: திரைப்படத்துக்காக சூப்பரான பாடல் அப்படியே கேட்டு நாங்க நிகழ்ச்சியோடு இருக்கின்றோம். நேர்மறை ஏழு மணி கதை 31 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கு. விடுமுறை கொண்டாட்டம் கேட்டு இருக்கீங்க. இந்த நேரம் நம்மளோட பேசுறதுக்காக சண்முகராஜா, வணக்கம்.
1: வணக்கம் சிவானி.
0: வணக்கம் சண்முகராஜா, எப்படி இருக்கீங்க? பெயருக்கு ஏற்றாற் போல ராஜா மாதிரி இருக்கீங்களா?
1: அதே மாதிரிதான். நீங்க
0: அப்படியா? என்ன ஒரு சிரிப்பு!
1: சிரிக்க கூடாது,
0: வேலைக்கு போக மாட்டோம். ஆமா, உங்களோட எல்லாம் பேச கிடைச்சிருக்குல்ல, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான்.
1: உமாதேவி ஜிஆர் அனைவருக்காகவும் கேட்போம்.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி,
0: நன்றி. இந்த நேரம் நாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். இந்த பாடல் ரிலீஸ் ஆன புதுசுல வந்து எல்லோருடைய பிளேலிஸ்ட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு பாடல். இப்ப மட்டும் கிடையாது, எப்பவுமே நல்ல ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே நேரம் அதே இடம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல். கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருப்போம். பாடல் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம பேஸ்புக் வழியாக இணைந்து கூட கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.

0: ஆயிரம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஹட்டன் கேம் வழியில சுந்தர் தங்கசுரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஒழிக்கும் பாடல் தனக்கு ரொம்ப பிடித்த பாடலும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சுந்தர். இதுவேளை இனிமையான இரவு நேர வணக்கங்களோடு இங்க இருந்து ரவி வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க ரவி? ரொம்ப நாளைக்கு பிறகு. அதே போல சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு மஸ்கெலியால இருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர மணிக்கும் இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கங்களோடு மணிமாறன் 42 நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கமலவேணி, தில்ருஷ்ணி, யஸ்வினா, கதிராய் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பான இரவு பொழுது வணக்கங்களோடு விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். உறவுகள் யாவருக்கும் இரவு நேர வணக்கங்களோடு வேர்வலை தர்கா நகர்ல இருந்து ரிம்சான் ரிந்தாஸ் இருக்காங்க. சந்தோஷமான இரவு பொழுது வணக்கங்களோடு சப்பமளுக்கு இந்த பெரிய குறியானில இருந்து வஸ்துகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. கடற்கரை சந்தனம் இருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இரவு நேர வணக்கங்களோடு ஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. மதுரையில இருந்து சண்முசுந்தரம் இருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை இனிமையான இரவு நேர வணக்க மக்கா நிகழ்ச்சியுடைய பாட திருவிழா அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன்ல இருந்து யஷோத் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்க கேட்க போற பாடல் இது. மணித்தியாத்திரியுடைய ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்க போறோம். வசனம் எஃப்எம்மின் இன்றைய ஸ்டாராக சிறப்பு கொண்டிருக்கிறார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ்.
1: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

நேரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 121 சங்கீதம் 1-2 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேர்களை அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பம் இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களேன்?
1: சரி, இந்தா தாத்தா போனு. இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722456621க்கு அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத

0: நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். நீண்ட நேரமா இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிரசங்கத்தை கேட்டும் எனக்கு கொஞ்சம் கூட களைப்பே தெரியல.
1: ஆமா, எனக்கு இன்னும் அதிகமா கேட்கணும் போல ஆர்வமா இருக்கு.
0: அவருடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில இப்பவே நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே இருக்கு.
1: இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்த்து தொடர்ந்தும் தன்னுடைய வார்த்தைகளை உபதேசிக்க தொடங்குகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிராய். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவன், அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
2: நாங்களும் இவ்வளவு காலம் எத்தனையோ உபதேசங்களை கேட்டிருக்கோம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கோம், ஆனா இந்த மாதிரி யாருமே அதிகாரத்தோடு எங்கள்கிட்ட பேசினதில்லை. ஆமா, இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கு. நான் இன்னையில இருந்து இவருடைய வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க போறேன்.
3: எனக்கு அந்த கண்மலையின் மேல் தன்னுடைய வீடை கட்டின மனுஷனுடைய உதாரணம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு பலருடைய வாழ்க்கை மணலின் மேல தன்னுடைய வீடை கட்டினவங்களை போல உறுதியற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கு.
1: எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள்ல மனசுக்கு ரொம்பவும் ஆழமா போன ஒரு வார்த்தை என்னன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லைன்னு சொன்னார் இல்லையா, அது என்ன ரொம்ப யோசிக்க வச்சது.

சற்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய சபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியின் நேர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜெபத் தேவைகள் அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கான ஜெபத் தேவையை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குரல் பதிவினூடாக அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். உங்களுடைய ஜெபத் தேவைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0722 456 6621, 0722 456 6621. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி கேள்வி நேரம். கூப்பிடுகிற கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய ஊழியக்காரன் யார் என்பதே அதற்கான சரியான பதில். ஒரு வசனம் மூலமாக உங்களுக்கு அறிய தருகிறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே சரியான பதில் யோவான் என்பதே. இந்த பதிலை அனுப்பியிருந்தார்கள் டி ரோஹித்ராஜ், அசில் எரிக், டினோ ஷகன், தமிழினி ஆகியோர், நயன் சார் டிவிசன் மஸ்கலியா, ரஜினி, ரெபேகா பாண்டிருப்பு, திருமதி தியாகராஜா டிகோயா, சசி, சுபா, மெர்சி, யோஷுவா, ஜெருஷா, ரக்ஷன், ரக்ஷனி, தேவா, செல்லம் ஆகியோர் தெமோதர அல்ல, டியான்சன், பெரிக் மோசஸ், சின்ன உரணி, மட்டக்களப்பு, ஜே ராபின்சன், கியூ எஸ்டேட், பகவந்தலாவ, ரிமேஷா, அபிநாதா வட்டகொட, பி நயோமி காயங்கேணி, திரு விஜயகுமார் முகமாலை, எஸ் நிக்கோலஸ், நமனுக்குள்ள ரோபர்ட், ரவீந்திரன் செட்டிப்பாளையம் தெற்கு, டி வளர்மதி, நீர்கொழும்பு, எம்பி மூர்த்தி, கினிகத்தேன, எல் எஸ் ஷெவோ, டெரிக் நாவலு பற்றியவர்களும் சரியான பதில். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும்.

0: வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. 0722-456-621. நல்லது நேர்களே, இத்துடன் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டி இலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0312-300-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
1: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் 8 மணி.

0: விடுமுறை கொண்டாட்டம் வெளுத்து வாங்குறீங்க மேடம், உங்களுக்கு நன்றியாலும் வாழ்த்துக்களும்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி மஜித். உங்களுக்கு பிடிச்சிருக்கே பாடல்கள் எல்லாம்?
0: சூப்பர் பாடல் மேடம், எல்லா பாடலும் பிடிச்ச பாடம், புதிய பாடல் ஞாபகத்துக்கு வராது.
1: ஓகே மஜித், சொல்லுங்க நிகழ்ச்சியில அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது, யார் யாரும் இணைத்துக் கொள்ள போறீங்க?
0: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனரைக்கும் தம்பி மொழினுக்காகவும், கொழும்பு பயனாளரைக்கும் சகோதரி மும்தாஜி பேக் கணவர் முகமது சயித் செல்லம் ஆளுக்காகவும், மாவனெல்லை அன்பு சகோதரி நிஷா குடும்பத்துக்கும், சகோதரி சிரிப்புக்கு சொந்தக்காரி பரிசுத்தொகை அருள்மொழிக்காகவும், உங்களையும் இங்கேயும் சேர்த்துக்கொண்டு விடுமுறை கொண்டாட்டம் கேட்டிருக்க அனைத்து நேயர்களுக்கும் கேட்போம் மேடம்.
1: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு.
0: ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி. இதே போன்று நீங்களும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான சூப்பரான பாடலாம் இன்னொரு அழகியடா உங்க அழகுக்கு இந்த பாடலை டெடிகேட் பண்ணுங்க.

0: குட்டி சிங்கம் திரைப்படத்துக்காக டிமான் இசையில் விவி பிரசன்னா பாடிய ஒரு சூப்பரான பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சி ஓடிந்திருக்கின்றோம். நேரம் ஒரு 8 மணி கடந்த 17 நிமிடமாக இந்த விலை அழைப்பில் ஒரு சந்தம் இஸ்மையா வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க?
0: சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் மதுவாச்சி பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு? காற்று மலையா புயலா வீலா?
1: கடும் வெயில்.
0: கடும் வெயில் இல்லையா?
1: அர்ச்சந்திர
0: பரம்பரைங்க, நாங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டோம் இல்லையா?
1: நம்ம எப்படி
0: நம்ம எப்படின்றது நீங்க போஸ்ட்ல போத தெரியும்.
1: அப்படியா?
0: சாப்பிட்டீங்களா?
1: இல்ல, இனிமேதான்.
0: அப்படியே சமைச்சிட்டீங்களா? போ
1: இந்த அம்மா சமைக்கறாங்க, ஹெல்ப் பண்ணிடு.
0: சரி, ஓகே. நீங்க இன்னைக்கு சமைக்கறத பிளான் பண்ணிருக்கீங்க?
1: இல்ல அம்மா இல்லாட்டி சோகம் இல்லாட்டி நான் சமைக்கிறதா?
0: ரைட், ஓகே. இருக்கும்போது அவங்க சமைக்கட்டும், இல்லாதப்போ நாங்க சமைப்போம் இல்லையா?
1: சரி,
0: ஓகே. மசாலுங்க யார் யார் எடுத்து கூட பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: எனக்கு ஒரு பாட்டு தருவீங்களாக்கா?
0: என்ன பாடல்?
1: சின்ன படத்துல யார் யாரும் நான் பார்த்தேன் அந்த பாட்டு தாங்கல.
0: என்ன திரைப்படம்?
1: சின்ன.
0: உங்களுக்காக தர முயற்சி செய்யறேன், இருந்த நேரத்துல தரேன். சரியா? ஓகே தங்கம், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொடுமைக்கு. மற்றும் அழகர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு குறிஞ்சா கிடந்த அசோதினிருக்கிறாங்க. பாடல்களும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை இனிமையான இரவு நேர வணக்கம் பாடல்களும் அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு பதில் ஆண்கிறது மும்தாஜ் பேகமும் இணைந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் சீமராஜா திரைப்பதற்காக.

0: நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துக்காக டிமான் இசையில் பாடல் ஒளித்து வருகிறது. விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 8 மணி கடந்து 28 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. 9 மணி வரைக்கும் இருந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமா பேசலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0127 0001 அதே போல 0127 111 இலக்கத்துக்கு அழைப்பின் விலகி இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வாஸ்தவம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான மூக்குநூல் விலகி இணைந்து கொண்டு உங்கள் கமெண்ட்ஸ்லையும் பதிவிடுங்கள். அதே போல www.vastamfm.lk என்ற இணையதள பக்கமும் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் பேஸ்புக் வழியாக இருந்து கொண்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். இப்ப நம்ம பேசுறதுக்காக டயகிராம் இருந்து பவானி. வணக்கம் பவானி.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் பவானி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சந்தோஷமா இருக்கிறேன் பவானி. பவானி கூட முதல் தடவையா பேசுறேன். அப்படியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கூட பேசுனதுல.
1: எனக்கும் சந்தோஷம் இருக்குது அக்கா.
0: நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: மகள் ஜனிச்சியா மற்றும் சத்யகுமார் அண்ணா, நம்ம அழகன், எல்லோருக்காகவும் கேட்கணும் அக்கா. உங்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியோட இருந்த குடும்பக்கு.
1: நன்றி அக்கா.
0: நன்றி. இதேவேளை பாத்தீங்கன்னா அன்பான இரவு பொழுது வணக்கங்களோடு நட்பிட்டி முனை MTA சத்தார் வந்திருக்கிறாங்க. ஓய்வு நிலை அதிபரம் அவரும் நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சத்தார். இதேவேளை இனிமையான இரவு பொழுது வணக்கங்களோடு நிர்மலா பான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம் மீப்பிடி கந்தையில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரசாந்தன் இருக்கிறாங்க. பாடல் எல்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி பிரசாந்த். இதுவே இனிமையான இரவு நேர வணக்கம் சகோதரி கண்டி மணிக்கும் கண்டி கலகால இருந்து ராமச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? நிகழ்ச்சியோடு தன்னை மிதித்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதமான இரவு பொழுது வணக்கங்களோடு ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் அத்தனையும் அருமை அக்கா வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக பகவந்த் ரேகாவும் வந்திருக்காங்க. இணைத்துக் கொண்டு யாருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு சூப்பரான பாடல் கொம்பன் திரைப்படத்துக்காக.

0: மருத திரைப்படத்துக்காக டிமான இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது. விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் 8:30 கடந்து 39 நிமிடமாக மீண்டு விலை அலிப்பில் சாந்தி கோவிந்தராஜா வணக்கம்.
1: அன்பான வணக்கம், இரவு நேர வணக்கம்.
0: சந்தோஷமான இரவு நேர வணக்கம் சாந்தி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கின்றேன். உங்க நலத்துக்கு இறைவனை மென்மேலும் வேண்டுகிறேன். நலமுடம்பால
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சாந்தி. அப்புறம் சொல்லுங்க, இரவு நேரம் என்ன சமைச்சீங்க? இன்னைக்கு
1: மைதவு இடியப்பமும் பருப்பு சொல்லி இன்றைக்கு மாசி தக்காளி பழம் எல்லாம் போட்டு உங்களுக்கு விருப்பமானது செய்து கேட்பாங்க.
0: ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. சரி ஓகே சாந்தி, சொல்லுங்க யார் யார இணைத்துக் கொண்டு நீங்க பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: நான் உங்களோட குரல கேக்குற இந்த நிகழ்ச்சி கேக்குறதான் அழைப்புக்கு தான் டைம் கிடைக்கணும் இல்ல டக்குனு கிடைக்கிறதான அழைப்பும்
0: கணவருக்காகவும்
1: பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதிசாலினிக்காகவும் மற்றும் வருத்தத்துறை அருள்மொழி முனராக்கலை தனலட்சுமிக்காக உங்கள் அன்புக்கு நீங்க பாடல் தாருங்க.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து நன்றி. இந்த நேரம் பாத்தீங்கன்னா உறவுகள் யாவருக்கும் இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை ரத்னபுரில் சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டிருக்காங்க. உறவுகள் யாவருக்கும் இரவு நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சிலத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தில் நிகழ்ச்சி கேட்டிருக்காங்களாம். அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா பண்டாரவாளியிலிருந்து வினோதன் நிகழ்ச்சி கேட்டிருக்காங்களாம். வினோ லதா கிஷந்தன் ரோஷன் சபினாஸ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. அருள்மொழி பருத்துறையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கலாம். பாடல்கள் எல்லாம் அருமை அட்டகாசம் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் நடத்தும் ஒரு சூப்பரான பாடல் ஒழிக்கவிருக்கும் பாடல் இது மெனம் கொத்தி பறவை திரைப்படத்துக்காக.

0: வெனம் கத்தி பறவை திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவைகிறது. நேரம் 8:00 கடந்து 46 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பம் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-7676.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
5: பிள்ளையாச்சுழி போட்டு
4: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை
6: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
7: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கேரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
6: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ். வணக்கம், பாருங்கள் கஜினி திரைப்படத்துக்காக.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிருந்து வழிபட்டு செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை அன்புசங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் நின்று நின்றவை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையத்தில் ஆர்ஜே புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்கள் வெண்காற்றலையின் காதலி ஆர்ஜே ஷிவாலி. நன்றி சொன்னங்களே. குட் நைட்.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். காலங்கள் மாறினாலும் அந்த காலத்தில் வந்த இசை பாடல்கள் எம்மை விட்டு ஒருபோதும் நீங்காது. என்றென்றும் இனிக்கும் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு பழைய பாடல்கள் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வணக்கம். காலம் இவ்வளவு மாறினாலும் நம் மனதை விட்டு மாறாத ஒரே ஒரு விடயம் இசைதான் இல்லையா? கருப்பு வெள்ளை காலத்தில் வந்த பாடல்கள் இன்றும் என் கண்முன்னே வந்து கொண்டிருக்கிறது. நாம் கேட்டு ரசிக்கும் பாடல்கள் தொகுப்பில் இன்றளவும் பெருமிடத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அது பழைய பாடல்கள். தத்துவமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், எல்லா வகையான பாடல்களையும் இசையின் கோர்வையில் எங்கள் உள்ளத்தில் எழுதி வைத்த பாடல்கள் தான் உள்ளம் மறவா பழைய பாடல்கள். பழைய பாடல்களை சுமந்து வரும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். 12 மணி வரை நேரம் இப்போது 9 மணி.

0: ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துக்காக எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசன் ஐயா வரி எழுத்த டிஎம்ஐயா பாடிய பாடல் கேட்டு ரசித்தீர்கள். இனிமையான பழைய பாடல்களை கேட்டு ரசிப்போம் இந்த மனுதி அரங்கலில். இப்போது எங்களோடு அழைப்பில் அப்துல் மஜித் வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம், அன்பான வணக்கம். இரவு வணக்கம் சார்.
0: எப்படி இருக்கிறீங்க மஜித்?
1: நல்ல சோமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படிங்க சோமா இருக்கலாம் சார்?
0: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம்
1: ஆரம்ப பாடலே அசத்திட்டீங்க. ஆண்டவன் கட்டளை படத்தில் ஆறு மனமே ஆறு சூப்பர் பாடல்.
0: வாழ்க்கை
1: ராஜிகாந்தி நடிச்ச படம் அது
0: நிச்சயமாக. சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஒரு பாடல் தாங்க, ரெண்டு வரி படிச்சு காட்டுவா சார்?
0: பாடி காட்டுங்க.
1: பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையே வீர தேவை.

0: இந்த பாடல தாங்க சார், வேட்டைக்காரன் படத்துல சவுந்தரராஜன் பாடி அருமையான ஒரு பாடல சார்.
1: நிச்சயமாக அன்னைக்கு 1964 காலத்துல போது வந்த படம், என்ன
0: அருமையான ஒரு படம் சார், வேட்டைக்காரன் படத்துல தேவர் பிலிம்ஸ் படம் அது,
1: கி மகாதேவன் இசை. சரி,
0: ஆமா சார்,
1: அந்த பாடல் தருவதற்கு முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
0: இந்த பாடலை கேட்பது சார் தோப்பூர் அன்பான ஆசிரியர் அனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வநாகர் தம்பி மொய்டினுக்காவும், கொழும்பு 14 அடிக்கும் மும்தாஜி பேகம், அவரது கணவர் மோமன் சைத் செல்ல மானுக்காவும், மாவனிலை அன்பு சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், சகோதரி சிறப்புக்கு சொந்தக்காரி பருத்துத்துறை அருள்மொழிக்காவும், அன்றாபுரத்தில் நடிக்கும் தம்பி ஃபாரூக் பஸ் டிரைவர் இவரையும் சேர்த்துக்கொண்டு எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு கேட்போம் சார் இந்த பாடலை.
1: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கமெண்ட்ஸ் மூலமாக. பழைய பாடல்கள், ஆசைக்கும் தேவைக்கும் இடையே நடக்கும் போராட்டம் தான் இந்த மனித வாழ்க்கை இல்லையா? கரையை தொட துடிக்கும் மலைகள் போல நமது மனம் அடுத்தடுத்து ஆசைகளை நோக்கி அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல் 1955 வெளியான தைவிறந்தால் வழிவிறக்கும் திரைப்படத்துக்காக மருதகாசி அவர்கள் வரி எழுத டி ஆர் பாப்பா அவர்களின் இசையில் ஏ.எம். ராஜா அவர்கள் பாடிய பாடல். காலங்கள் கடந்தாலும் மனித மனதின் இயல்பை இவ்வளவு எளிமையாக சொல்லக்கூடிய பாடல் என்று சொன்னால் அது இந்த பாடல் தான். இந்த பாடலில் முதல் வரியிலேயே நாங்கள் மயங்கி போய்விடுவோம். காரணம், ஒவ்வொரு மனிதனும் இந்த வரிக்குள் அடங்கி இருக்கிறான்.

நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற நேரம் 9:10 நிமிடம். பொது குடியிருப்பிலிருந்து சாந்தா அழைப்பின் வழியாக வந்திருக்கிறார். வணக்கம் சாந்தா. அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல் நினைக்கிறேன். சரி, எங்களோடு ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் வழியாக வந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் புவனேஷ் அண்ணா, விடுதிக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள், பழைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு எங்களோட தேவநேசன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். தியாகு வந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பழைய பாடல்கள் எனக்கு கொல்லை விருப்பம் அண்ணா. இந்த பாடல்களை கேட்கும்போது பழைய காலத்து நினைவுகள் அப்படியே வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதான் இல்லையா? ஃபசி அன்பு வணக்கம் வந்திருக்கிறாங்க, வணக்கம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஹயா ஃபாத்தி நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் புவனேஸ்வர், நிகழ்ச்சியோடு எங்களை முன்னித்துக் கொள்ளுங்கள். கழுதாவளை, சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நிதான் சன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கார். வணக்கம். அதே போல மௌருஃப் நகர் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பான இரவு பொழுது வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு மணிமாறன் ஹபுத்தலை வியாரகலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. கமல வினி, ருக்ஷன், யவிஷ்ணா, கதிரா எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அக்கறை பெற்று பப்டர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு தன்னை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அடுத்து வருகின்ற பாடல் அழகான பாடல், புதிய பறவை திரைப்படத்துக்காக சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்க, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைக்க, கண்ணதாசன் ஐயா வரி எழுத, டி எம் சௌந்தரராஜன் ஐயா உருகி உருகி பாடிக்க பாடல்னு கொண்டு சொல்லலாம். இந்த பாடல் உண்மையிலேயே உலகத்தில் எத்தனையோ செல்வங்கள், புகழ், அதிகாரம் எல்லாவற்றையும் தேடி அலைந்த மனிதன் எல்லாவற்றையும் அடைந்த பிறகும் கடைசியில் தேடும் ஒரே ஒரு விடயம் நிம்மதி. நிம்மதி எங்கிருக்கிறது என்று கடைசியில் தேடுகிறான். இதை ஒரு மனதின் கதறலாக கண்ணதாசன் தன் வரிகளில், மெல்லிசை மன்னர்கள் அவருடைய இசையில் இந்த பாடலை ரொம்ப அழகாக கச்சிதமாக வெளியெடுத்திருப்பார்கள். இதற்கு ஏற்றாற்போல் நடிகர் திலகம் மிக அழகாக நடித்திருப்பார். இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் காட்சிகள் இன்னும் என் கண்முன்னே வந்து வந்து போகும். அந்த கம்பீரம், அந்த அழகான தோற்றம், அந்த இசை காட்சிகள் எல்லாமே. இப்போது அந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: காலத்தால் வென்ற பொக்கிஷமான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சில் நிற்றவை. இப்போது எங்களுடைய அழைப்பில் மும்தாஸ் பேகம். வணக்கம் மும்தாஸ் பேகம்.
1: அன்பான இரவு நேர் வணக்கம்.
0: மும்தாஸ் பேகம் சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா?
1: என்ன
0: காரணம்? ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் அழைத்து கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எனக்கு ஒரு பாடம் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: அன்னை படத்துல
0: அன்புக்கானவர்களுக்கும்
1: செல்ல மகளுக்கும் முக்கியமா உங்களுக்காகவும் நந்தகுமார் சேர்க்கா சுத்தியாஸ்மா இத்ரிஸ்மா ஜெமிலா அருமன் பர்தா பாத்மா ரவி ரஹ்மாஸ் ஃபாரூக் ஒய்தி சின்னைய மகாத ஆட்டர் ஹுமாசன் வசந்தகுமார் ஈதன் சரோஜின் அப்துல் நாசர் மோகன் அப்துல் மஜித் குன்மித்ரான் வசன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: சரி எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி அங்கா.
0: நன்றி.

0: வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். என்ன ஒரு அழகான தத்துவமான வரிகள் இல்லையா? கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அணிலா. இப்போது எங்களோட தலவாக்கல்ல இருந்து கிருஷ்ணபக்தன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா வந்திருக்காரு. வணக்கம் கிருஷ்ணபக்தன்.
1: வணக்கம்
0: அண்ணா. நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்குதா?
0: பழைய பாடல்கள் பிடிச்சிருக்குதா? சொல்லுங்க பாபம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: என்ன
0: பாடல்? வசந்த மாளிகையில
1: யாருக்காக?
0: அப்படியா? இந்த மாளிகை வசந்த மாளிகை,
1: வசந்த
0: ஓவியம் கலந்த மாளிகை. சரி, உங்களுக்கு பழைய பாடல்கள் நீங்க அதிகமா கேக்குறீங்க தானே? பழைய பாடல்கள்ல இந்த வரியை கேட்டதுல இருந்து எனக்கு நானும் இப்படி இருக்கணும் அல்லது இந்த உணர்ந்து கொண்டேன் அப்படின்ற ஒரு ஏதாவது வரி இருக்கு பாடல்கள்ல? என்ன வரி? அது ஒரு பாடல்ல வரியை கேட்கும் போது அடலே இப்படி ஒரு வரியா, இந்த வரி நாங்களும் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணோம் இல்லாட்டி எங்க நாங்களும் அனுபவப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு தருணத்தை அப்படின்ற மாதிரி ஒரு வரி கேட்டிருக்கீங்களா? பிடிச்ச வரி என்ன வரி?
1: பிடிச்ச பாடுங்களா?
0: நான் கவிதை காற்று வாங்க போறேன். நான் வேற மாதிரி பார்த்து நான் நீங்க வித்தியாசமா சொல்லிட்டீங்க. அருமை அருமை அருமை. சரி சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
2: பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது

உள்ளம் மரவா பழைய பாடல்களை காற்றலையில் சுமந்து வரும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு நிறைக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. காலத்துக்கு ஏற்றாற்போல் காலத்தால் அழியாத பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இனிமையான பாடல்களை நீங்களும் கேட்டு மகிழ அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0031 அல்லது 0312 775 111 நிலகத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராக இருக்கின்றேன். எங்களோடு அழைப்பின் வழியாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருந்தார்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டேன். ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருந்தார். நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று என்ற பாடல் வேண்டும் என்று கேட்டிருந்தார். அனுராதபுரத்திலிருந்து ஃபாரூக் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருந்தார். சின்னையா மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். தொட்டால் பூ மலதம் பாடல் வேணும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதேபோல ஆட்டுப்பட்டத்திலிருந்து ஃபாரூக் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். திருகோணமலையிலிருந்து யோகராணி பசுமை நிறைந்த நினைவுகளை பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் உள்ள மறவாத பழைய பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் மாத்தல் இருந்து ஃபரிதா. வணக்கம் ஃபரிதா. ஃபரிதா எப்படி இருக்கிறீங்க? அப்படியா, பாடல்கள்லாம் பிடிச்சிருக்குதா? சரி ஃபரிதாவுக்கு சொல்லுங்க பாடுங்க. ஒடுத்த போட்டு பாடல்கள் என்ன பாடல் ரொம்ப பிடிச்சிருக்குது? சிவாஜியோட பாடல் தான் பிடிக்குமா? அவருடைய பாடல்கள் அதிகமா பாப்பீங்களா? சரி சரி, சொல்லுங்க யாரெல்லாம் நினைத்து கொண்டு அடுத்த பாடல கேட்க போறீங்க? சிவாஜி கணேசனுடைய பாடல். சரி, நல்ல பாடல் வருது கேட்டு மகிழ்ச்சி. நன்றி
1: வணக்கம்.
0: நன்றி நன்றி. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் அழைப்பின் வழியாகவும் Facebook வழியாகவும்.

0: காலத்தால் அழியாத பொக்கிஷமான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சில் நின்று வை நிகழ்ச்சியோடு இப்போது எங்களோட அழைப்பின் வழியாக அனதாவது புலத்திலிருந்து ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். மூன்று வணக்கம் போல் சொல்லிட்டீங்க.
1: சந்தோஷம் சந்தோஷம்.
0: சரி சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம் உங்களோட பேசுறதுல ஃபாரூக். சொல்லுங்க ஃபாரூக், அனதாவது பாப் மக்கள் எல்லாம் எப்படி இருக்குது?
1: வெக்கையா தான் இருக்கு. இன்னும் மழை புயலே ஒண்ணும் இல்ல, வெக்கையா தான் இருக்கு. மழையே இல்ல.
0: மழையே இல்ல. சரி சொல்லுங்க பாபம்மா, உங்களுக்கு பாடல்கள் பிடிச்சிருக்குதானே?
1: சூப்பர் பாடல் எல்லாம். ஒன்று குறையில்லாத பாட்டுகள் தான் நீங்க எல்லாம் போட்டுட்டு போறீங்க.
0: அப்படியா? சரி,
1: உங்களுக்கு அமைதியா அமைதியான அந்த பாட்டை தாங்களே.
0: அமைதியா நதியிலே பாடல் ஒழித்ததை நீங்க கேட்கலையா?
1: அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அது சரி தாங்க.
0: அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. என்ன காரணம்?
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. அந்த அர்த்தமுள்ள பாட்டு அது. நான் படம் வந்தா ரெண்டு மூணு தடக்க பாத்துருக்கேன் அந்த படத்தை.
0: அப்படியா?
1: நல்ல அர்த்தமுள்ள பாட்டு. அதை எனக்கு கட்டாயம் தரணும்.
0: என்ன படம் தெரியுமா?
1: ரயில் பயணம்.
0: நாரோடி மன்னன். என்ன? சரி ஓகே சொல்லுங்க, யாரெல்லாம் இணைத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: எனது மனைவி சித்தி அனிஷா, மகன் ரொசான் ரிசான், மகன் நஜிபா நசிகா, தாய் பேத்தி சாய், பேத்தி சச்சுலியான், அம்பாத்தோட்டை ஜெமிலா, சுலைமான், மரசு, கொழும்பு, மஜித், முந்தாஜ் பேகம், மாத்தலை, இம்தியாஸ் சேருக்கும், அரபநகர் பரிடாவுக்கும், கல்கும ஜின்னாவுக்கும், உங்களுக்கும் வசந்தைக்கு அனைவர்களுக்கும் அந்த பாட்டை தாங்களே.
0: சரி எல்லோருக்காம கேட்கலாம். நாளைக்கு ரயில் பயணங்கள் தானே?
1: சரி
0: நன்றி நன்றி.
1: எனக்கு நன்றி நன்றி. அந்த பாட்டை
0: சரி முயற்சிக்கிறேன். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கணும். எங்களோட கார்த்திகேயன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்துக்கார். நன்றி. பாடல் வருகிறது கேட்டு மக்களுங்கள். அன்பான வணக்கம் போனிச்சுன்னா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட தேவநேசன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். பாடல் வருகிறது கேட்டு மக்களுங்கள். அடுத்து வருகின்றது பாடல், அழகான பாடல், பாவ மன்னிப்பு திரைப்படத்துக்காக. இந்த பாடல் உண்மையிலேயே ரொம்ப அழகான பாடல், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த பாடலில் வருகின்ற வரிகளும் அவ்வளவு அழகான வரிகள். அந்த இசையில் மூழ்கும் தன்மை ஒன்று இருக்கு பாருங்கள். இந்த பாடல் கேட்கும் போது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும். பி வி சீனிவாஸ் பாடிய பாடல். விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி அவர்கள், மெல்லிசை மருந்துகள் இசையமைக்க, கவிஞர் கண்ணதாசன் ஐயா வரி எழுத, ஜெமினி கணேசன், தேவிகா திரையில் வர வருகிறது பாடல் கேட்டு மகிழுங்கள்.

0: நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் சங்கமித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் பசியால் இருந்து இர்ஷாத். வணக்கம் இர்ஷாத்.
1: வணக்கம் அண்ணா.
0: இர்ஷாத் எப்படி இருக்கிறீங்க? இர்ஷாத்
1: நல்ல சுகமா இருக்கீங்க? எப்படி?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு இர்ஷாத். அப்புறம் என்ன சாப்பிட்டீங்களா? அப்படியா, சாப்பிட்டு பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க?
1: சூப்பர் பாடல் இல்லண்ணா.
0: பழைய நினைவுகள் வருகிறது அப்படியே.
1: நன்றி
0: நன்றி. இன்னும் இன்னும் பாடல்கள் வர காத்திருக்கிறது. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வேணும் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம்.
0: என்ன காரணம்? சிரித்து வாழ ஒன்று, சிரித்து வாழ ஒன்று. அப்படியா? இரண்டு மனம் வேண்டும் இருவரிடம் கேட்டு. சரி, யாரெல்லாம் விண்ணத்துக்குள்ள போறீங்க பாடலுக்காக? சரி, அந்த படம் பாத்துருக்கீங்களா? என்ன வசந்த மாளிகை படம் பாத்தலன்னு சொல்றீங்க? சரி சரி, பரவாயில்ல, நல்ல பாடல் முயற்சிக்கிறேன். சரியா? சரி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே சேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா சேகர் பாடல் வருகிறது கேட்டு மகள்கள். கவியரசி அன்பு கலந்த வணக்கம் போனிச்சுன்னா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அதேபோன்று மட்டக்குழியிலிருந்து சிவராம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லக்கூடிய பழைய பாடல்கள் சொன்னால் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரஸ்வதி அக்காவின் தம்பி அனிதாவின் மாமாவுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டே அவர் விரும்பி கேட்டிருக்கின்ற பாடல் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. ரொம்ப அழகான பாடல் இந்த பாடல். உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் சில பாடல்கள் எப்போதுமே எங்கள் வாழ்க்கையில் ஒன்றித்து போகும். ஆனால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில பாடல்கள் தத்துவ பாடல்களாக எம் சேவி சேரும். அதுபோலதான் இந்த பாடல் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல். அங்கு மனித நேயத்தையும் பாடலில் கொண்டு வந்த அந்த மாபெரும் கவிஞன். வாழ்க்கை பயணத்தில் தடைகளும் ஏமாற்றங்களும் எத்தனை வந்தாலும் நாம் நேர்மையாக வழி நடந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்ற ஒரு புரட்சிகரமான பாடல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கம்பீர குரலாக கவிஞர் வாலி அவர்களின் நெஞ்சத்தை தொடும் வரிகளில் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் இசையில் டி எம் சவுந்தரராஜ் ஐயா அவர்கள் பாட அசத்திய காலத்தால் அழியாத பாடல் அந்த பாடல் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. இந்த பாடலில் எனக்கு பிடித்த ஒரு வரி இருக்கிறது. அதான், அன்னார்ந்து பார்க்கின்ற மாலையை கட்டி அதன் அருகனில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நெஞ்சில் நின்றத இனிமையான பாடல்கள் காற்றலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 11 மணி.

நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலகத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் இக்பால். வணக்கம் இக்பால். இக்பால், எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து? உங்களுக்கு பிடித்தமான பாடல் இந்த பாடல் தான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா எந்த பாடல சொல்லுவீங்க? பழைய பாடல்களே நன்றி. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது காற்றலை வசந்தத்தின் நெஞ்சில் நின்றவை.

கேட்டார் சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெருக்கல்லாயிரு

0: என்ன ஒரு கருத்து நிறைந்த பாடலையா. தூக்கத்தில் எந்தெந்த இடத்தில் நாங்கள் தூங்கினால் எப்படியான இழப்புகளை இழக்க நேரும் என்பதை ரொம்ப கச்சிதமாக சொல்லியிருக்கிறார். படைதனையில் தூங்கியவன் நிலமனுதான் சொல்லி இந்த எங்களுடைய தூக்கத்தின் மூலமாக நாங்கள் இழக்கின்ற விடயங்களை ரொம்ப அழகாக கச்சிதமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறது அந்த பாடல். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நெஞ்சில் நின்றவை. இப்பொழுது எங்களுடைய அழைப்பில் சித்திக் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் சித்திக், எங்கிருந்து பேசுறீங்க?
1: இரவு நேரம் வணக்கம். நான் மருவமணியிலிருந்து யாரும் சித்திக் மேனேஜர்.
0: ரொம்ப சந்தோஷம். மருதுமனை பக்கம் எப்படி இருக்குது?
1: நலமாக இருக்கின்றது.
0: வசந்தம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது.
1: இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும்.
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அழைப்புக்கு. சொல்லுங்க, பழைய பாடல்கள்லாம் பிடித்திருக்கிறதா? ஒழிக்கின்ற பாடல்கள்
1: என்றால் நான் 60 கடந்தவர். நான் பழைய பாடல் தான் விரும்பி கேட்பேன். புதிய பாடல் கேட்பதில்லை.
0: சரி, ஒழிக்கின்ற பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது.
1: ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஒரு பாடல் ஒளி பரப்பி செய்யுங்கள்.
0: என்ன பாடல்?
1: கொஞ்ச காலத்துக்கு முதல் எனது மனைவி இறந்து விட்டார். அவர் ஞாபகமாக எட்டாம் வீடு படத்தில் கே எம் சவுந்தரராஜன் பாடிய உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி.
0: அழகான பாடல்,
1: அழகான பாடல், அருமையான பாடல்.
0: சரி, அந்த பாடத்தை ஒளிபரப்பு
1: செய்யுங்கள்.
0: யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க மனைவிக்காகயா?
1: மனைவி சகலரையும் இணைத்துக் கொள்கின்றேன், ஊரில் உள்ள அனைவரையும்.
0: சரி, நன்றி நன்றி. எல்லோருக்காகவும் கேட்கலாம் அன்பு கலந்த வணக்கம். இன்று எனது பிறந்த நாளில் நான் நிகழ்ச்சியில் இணைவது மகிழ்ச்சியாக உள்ளது. பாடல் அருமையாக இருக்கிறது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் என்ற பாடலை தாருங்கள் சொல்லிக்கொண்டே. டி மகேஷ் வாஷிகா டயர் ஹவுஸ்லேருந்து மட்டக்குள்ளேருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுக்காராம். ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு. பாடல் வருகிறது. கேட்டு மகளில் முடிந்த அந்த பாடலை தர முயற்சிக்கிறேன். ஹாய் சகோதரா, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் எட்டியாந்தோட்டை பனாவத்தை இலக்கம் 5 சுபாஷினி. நெஞ்சு நின்றவை நிகழ்ச்சியில் தரும் பழைய பாடல்கள் அத்தனையும் அருமையாக இருக்கிறது. தத்துவம் அடிப்படையில் வருகின்ற பாடல் தவிட்டாத மிட்டாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் எனது குடும்பத்துக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க சுபாஷினி. பாடல் வருகிறது, இணைந்து கொள்ளுங்கள். அன்பான வணக்கம் அண்ணான்னு சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பல்லாக்கு வாங்க போனி ஊர்மலம் போக இந்த பாடலை தாருங்கள். அந்த பாடலை ஒழித்தது கேட்டு மகிழ்ந்திருப்பேன் நினைக்கிறேன். உத்தராபதி நியூசிலாந்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காராம். ரொம்ப சந்தோஷம் உத்தராபதி, அந்த பாடல் ஒழித்தது நீங்கள் கேட்டுப்பீர்கள். குஷன் வக்ஷ பிளந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம். சந்திரா குஷன் வக்ஷ பிளந்து என்று சொல்லிக்கொண்டே சந்திரா அந்த கமெண்ட்ஸை பதிவேற்றுகிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஸ்மைல் தம்பி இக்பாலுக்காக பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். ரொம்ப நன்றி. ரஜி மாஸ் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ரவி சாந்தா என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு

வருகிறது. கேட்டு மகளுகள், அடுத்து வருகின்ற பாடல் அருமையான பாடல். அன்பான வணக்கம், கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கார் பெரியநிலா வளர்ந்து. அறிவிப்பாளர் என்பவன் நேர்களை தனது நெஞ்சில் கட்டி போடும் ஒருவனாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தில் நீங்கள் உச்சத்தை தொட்டுவிட்டீர்கள் என்று உள்ளம் குளிர உண்மையை எங்கும் வெளிப்படையாக கூற வேண்டும். அருமை அருமை வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். சித்தி காரிய பிறந்த கமெண்ட்ஸ் பதிவிட்டிருக்கிறார். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், உங்கள் வாழ்த்துக்கு மகிழ்கிறேன். அடுத்து ஒரு வருகின்ற பாடல் ரொம்ப அழகான பாடல். சில பாடல்கள் நாங்கள் கேட்கும் போது அந்த பாடல் எங்கள் மனதை பிடித்துக் கொள்ளும். சில பாடல்கள் பாடலை கேட்கும் போது அந்த காட்சியும் எங்களை பிடித்துக் கொள்ளும். சில பாடல்கள் காட்சிக்கு அமைவாக வரியும் இருக்கும். அதுதான் இந்த பாடல். இப்போது நாம் கேட்கவிருக்கும் பாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால், காலத்தால் அழியாத மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வரி எழுத அற்புதமான பாடல். 1968 இந்த படம் வெளிவருகிறது, பார் மகளே பார். இந்த படம் வெற்றி நடை போடுகிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் கம்பீரமான நடிப்பும், அதே போல பி சுசிலாமாவின் மற்றும் டி எம் சௌந்தரராஜன் அவர்களின் பாடிய தேன் சொட்டும் குரல்களும் இந்த பாடலுக்கு இன்னும் மென்மேலும் மெழுகூற்றிருக்கிறது. கண்ணதாசன் ஐயா அவர் வரிகள் என்று சொன்னால் சொல்லவே தேவையில்லை, திறம்பட எழுதியிருக்கிறார். எல்லா பாடலும் அப்படித்தான், இந்த பாடல் கொஞ்சம் அதிகம் என்று கூட சொல்லலாம். ஆக, நதியில் நீந்தும் மீனுக்கும் அவளது அழகை பௌர்ணமி நிலவிற்கும் ஓமையாக கூறி கவிதை நயத்தை அள்ளி கொட்டியிருப்பார் ஐயா கவிஞர் கண்ணதாசன் ஐயா. இதில் நீரோடும் வைகையிலே என்று சொல்லும் போதே ஒரு அமைதியான நதியின் ஓட்டத்தை போன்ற ஒரு உணர்வு என் மனதில் தோன்றுகிறது சொன்னால் அதுதான் கவிஞனின் வெற்றி.

0: உள்ளம் என்பது ஆமை. நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் காற்றலையில் கலந்து உங்கள் செவி சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு காத்தாங்குடிலிருந்து ஜெமீல். வணக்கம் ஜெமீல்.
1: வணக்கம்.
0: நன்றி நன்றி. பிடித்திருக்கா பாடல்கள் எல்லாம்? சரி ஜெமீல், நீங்க
1: என்ன
0: பாடல்?
1: வானம் பாடுகிறை படத்தில் சவுந்தரராஜன் சுசிலாவும் பாடிய பாடல். வேட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன்.
0: என்ன பாடல்?
1: வேட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் கேட்டுகளை காணவும் என்ற
0: பாடல். முயற்சிக்கிறேன்.
1: முயற்சிக்கிறாங்க. பாடலை கேட்பதற்கு என்னுடைய நன்றி. கிரவுண்ட் பாஸ் முந்தாஜ் பேகம், எருகலம்பட்டி சிவானா, அம்மாந்தோட ஜெமீலா, காத்தாங்குடி சபீஜா ஆகியோருக்காகவும் இந்த நேரத்தில் வசனத்தோடு இணைக்கிறீங்க. அனைத்து உள்ளங்களுக்கும் தாருங்க.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பாள்.

0: நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சிகள் பாடல்கள் அப்படியா வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன். நல்ல பாடல் போடுங்கள். வாழ்த்துக்கள்.
0: சாந்தா என்ன? சாந்தா சொல்லுங்க. சாந்தா, ஒரு மூணு பக்கம் எப்படி இருக்குது?
1: ஊரெல்லாம் ஒரே வெயில்
0: தான். ஒரே வெயில் தான். சரி, பாடல்கள் மூலமாக நாங்கள் குளிர வைப்போம். சரியா? சரி அம்மா, சொல்லுங்கம்மா, பாடல்கள் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு?
1: ஓ, எல்லா பாடலும் பிடிச்சிருக்கு.
0: பழைய பாடல்கள், தத்துவ பாடல்கள், உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்? சோக பாடல். சரி சரி சரி, அடுத்த பள்ளிக்கு வரீங்க பாடல. யார் யாரெல்லாம் எண்ணித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: வசந்த நேர அனைவருக்கும், உங்களுக்காகவும். எனக்கு அந்த தெய்வம் இருப்பது இங்கே, அந்த பாடல் தாங்க ஒன்னா தாங்க ஒன்னா.
0: என்ன காரணம்? தெய்வம் இருப்பது எங்கே? சரி, முயற்சிக்கிறேன். நன்றி.
1: சரஸ்வதி சௌதம் படம்.
0: நன்றி.

நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே என்னோடு சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார். சிவா பாடல் கேட்டுக்கொண்டு ரொம்ப நிஷனா நிகழ்ச்சி ரொம்ப படுத்திருக்கிறது என்று பகிர்ந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பான வணக்கம் அண்ணா, இரவு பொழுது வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். சுலைமான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கார். ரொம்ப நன்றி சுலைமான். அதே போன்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நற்பட்டு முனையிலிருந்து MTA சர்தார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போல மும்தாஸ் பேகம் என்பது போல அன்பு கலந்த வணக்கம். இதுதான் வசந்த வார்ப்பு, அருமை பெருமை, இனிமை புதுமை, சிறப்பு விறப்பு. தர்ம குலராஜா குருக்கள் தெய்வ வீட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நன்றி. இரவு பொழுது வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு ராஜேஸ்வரி ராஜி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் என்ன, எப்படி இருக்கிறீங்க? சத்யரூபன் அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே புத்தளம் வடிவேல் பிள்ளை மாரி லோஜிதன் டொஜானி ஆனந்தி எல்லோருக்காகவும் குடியிருந்த கோயில் படத்திலிருந்து குங்குமம் பொற்றின் மங்களம் நல்ல பாடல் இருந்த நேரம் என்ன செய்யறது. அடன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். எல்ஜிந்தது ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். காத்தாங்கூலிருந்து இர்ஷாத் வணக்கம் சொல்லியிருக்கிறார். கிணியத்தன கடவுளிலிருந்து கண்ணா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கார். நிஷா வந்து இருக்கிறாங்க மாவனிலிருந்து. கரோலினா ஹரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மாரியமதி இதயரத்னம் வணக்கம் என்று சொல்லியிருக்கார். வணக்கம். ஆறுமுகம் ஞானகுரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாள். இன்பராஜ் அன்பரசன் புவியரசன் ஞானகுரு காயத்ரி தக்ஷிலாதேவி கீர்த்தா கிருதாமூர்த்தி கிருதார்த்தி ஷண்மிதன்யா மணி பதில் இருந்து இந்த கமெண்ட்ஸை பதிவிட்டிருக்கிறாங்க. ரவி தர்ஷினி அன்பான வணக்கம் சொல்லிக்கொண்டே வரக்காப்பிலிருந்து ரவிதர்ஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெஞ்ச மறப்புதலை பாடல் தருவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இரவு பொழுது வணக்கம். சம்மால் கந்தை பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொள்ளுங்க. பாசையிலிருந்து AS பாலச்சந்திரன் அன்பு கலந்த வணக்கம் என்று பகிர்ந்திருக்கு. அதுபோல ஜெயக்கோடி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கு. அதுபோல தர்கா நகர் பேர்வலிருந்து ரிம்ஷான் ரிந்தாஸ் எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு வந்திருக்கார். நன்றி. அக்கறை பற்றி பாப்புலர் நிசார் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். பொத்துவில் ஜமால்தீன் வணக்கம் சொல்லியிருக்க. அதுபோல பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க. ஹாய் போனேஷ், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி கேட்டுக்கணும். ஆல் திஸ் கோல்டு சூப்பர் சாங்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்காக எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். வெங்கடேசன் வந்திருக்கிறார். தமிழ்நாடுல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். ரொம்ப சந்தோஷம். மணிமாறன் அன்பு வணக்கம் என்று சொல்லியிருக்கார். நன்றி மணிமாறன். பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அதுபோல ஜாருக் நிகழ்ச்சி கேட்பதாக எனக்கு புவனேஷ்னா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது. பாடல் தாங்கள் சொல்லி அக்குருனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார். முகமது அர்சான் அன்பு வணக்கம் வந்திருக்கார். வேவிபுரம் மோகன் நிகழ்ச்சி கேட்பதாக எழுந்திருக்கிறார். அதுபோல அன்பான ரூபது வணக்கம் வாழ்த்துக்கள் சிவில் செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்கிறார். புவனேஸ்வரி ஆறுமுகம் மலேசியாவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். சரி, எல்லோருக்காகவும் அடுத்த பால் வருகிறது. ஒழிக்க வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 2.2 சமார் 2.2 சமட்டேன்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்

எஃப்எம் 102.6 102.8.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

மணலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் வசந்தம் FM 102.8.

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நம் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியில் 2 நாட்கள் அப்படியே ஜாலியான வீக்கெண்ட் விடுமுறை எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷான மண்டே மார்னிங் குள்ள என்ட்ரி ஆகிருக்கலாம். மறுபடியும் திங்கட்கிழமையா அப்படின்னு சொல்லி சலிச்சுக்காம இந்த வாரத்தை புது உற்சாகத்தோட ஆரம்பிப்போம். உங்களோட இந்த காலை பொழுதை இன்னும் ரொம்பவுமே அழகாக்க உங்கள் விடிய நிகழ்ச்சி தயாராகவே இருக்குது. இன்றைய நாளுக்கான சிந்தனை குறித்து இப்ப நாங்க பார்க்கலாம். ஒரு புதிய வாரத்தின் தொடக்கம் என்பது நமது லட்சியங்களை நோக்கி ஓடு இயக்கி தரும் ஒரு மற்றொரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். கடந்த வார தவறுகளை விட்டுட்டு புதிய நம்பிக்கையோடு இந்த திங்கட்கிழமையை வரவேற்போம். இன்றைய நாளும் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நாளும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க. அழைப்பு ஏற்படுத்துகள் மக்களே 01.2 2 7 5 0 0 1 அதே போல 01.2 2 7 5 0 1 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் இப்ப முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5:09 இந்த விலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது. தாளம் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஒழிக்கின்றது பாடல்.

அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நாவட்காடிலிருந்து ரெஜினூர் நிகழ்ச்சி கேட்டு உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய கல்லாறு உதயபுரத்திலிருந்து உதய நிகழ்ச்சி கேட்டு கேஷாயினி மற்றும் ஜிதுவி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதற்கு ஸ்கிரீன் சூரியகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பாரஸ்ட் சிவகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கிருந்து ரவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பாதுக்கிலும் சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். துளசுவல பூமிகா சின்ன தம்பி நித்திய பிரபா ஸ்ரீதரன் சாரங்க பிரபா அபிஷரன் ஈஸ்வன பிரபா தனலட்சுமி ராஜலட்சுமி அழகசுந்தரம் ரமணி டிலுக்ஷன் உமாச்சந்திரன் நாகேந்திரன் சொக்கலிங்கம் முத்துக்குமார் அருண் ஒளி சின்னைய மகாதேவன் எம் எஸ் பெருமாள் விஜயகுமார் கௌசல்யா மற்றும் எட்டியந்துறை சிவாஞ்சலஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி மகள் சுமதி தேவிகா விஜிதா மணிமாறன் கண்ணியம்மா சூட்டி கோபால் ரவிச்சந்திரன் கந்தசுவாமி அதே போல எட்டியந்துறை சிவாஞ்சலஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வெளிமலைந்த செல்வராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதுவேளையே சின்னிய மகாதேவன் வகத்தோட்டம் சுமோதரி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ஜெமிலா மும்தாஜ் பேகம் சாந்தினி அர்ச்சனை கரியல ராஜலட்சுமி உமாச்சந்திரன் பாதுகை சின்னத்தம்பி பணாவதி சரோஜனி ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அரப்பணந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு கணவர் அப்துல் ஜமர் மற்றும் கந்தலிக்கு யுவதின் சபிகா ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் குஷி திரைப்படத்துக்காக தீபாவின் இசையில்

திரைப்படத்துக்காக வித்யாசகரை இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 28 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் கிரியிலிருந்து ராஜலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகரை ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு நெக்லஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? முருகர் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெல்லுவதி சந்தோஷ் பூக்கடைந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜேஷ் கண்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு மாத்திரை இருந்து ரெய்னாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நேற்றைய தினம் தன்னுடைய அன்பு மகள் ஆயிஷா 4வது அகவை தினத்தை கொண்டாடி கொண்டிருந்தாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அம்மா யுவனா மற்றும் அப்பா ரீனாஸ் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகுவதின வாழ்த்துக்களை வசனம் மிகவும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பிந்தனிலிருந்து ராசையா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி பத்மினி மகள் வசந்தி மற்றும் தினு தசன் ஆகியிருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வத்தல இருந்த ஐயாக்கண்ணு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். குணசீலனியுடன் சீம் குமார் பாதுகே சின்ன தம்பி வெளிமட செல்வரம் கிருஷ்ணபக்தன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறக்கட்டும். நித்தமும் வசனம் ஒழிக்கட்டும். புத்தகம் போல் உணர்ந்த தொகுப்புகள் புத்துணர்வினை பொழுதெல்லாம் நல்கட்டும். வாழ்த்துக்கள். இன்றைய நன்னாளில் திருமண பந்தத்தில் இணைகின்ற அட்டாம்பிட்டி முதலாம் பிரிவை சேர்ந்த கலைச்செல்வி ஆசிரியை சந்திரகுமார் ஆகிய இருவருக்கும் வாழ்வினில் சகல விதமான சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அட்டாம்பிட்டின் சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். அதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு திமுதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தில் நிகழ்ச்சி கொழும்பு 15 தர்சினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு தோட்டம் ஊர்கூடவது ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பகவந்தலாவிந்த ரேகா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு மதுரை கெந்தக்கொள்ளையில இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீபன் ஸ்டைலஸ்ல இருந்து ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. நம்பிக்கை கிராம மரோச்சந்திரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இந்து கலந்த அரசு வந்திருக்கிறாங்க. இதுவேளை பட்டித்திலிருந்து கமல்ஹாசன் யசோதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கலந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி மதுரையை சேர்ந்த கண்ணா இன்று தன்னுடைய அகவிதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக தேவராணி டொரிஷா மற்றும் அபிஷேகா கேசகா மற்றும் நாகேந்திரன் ஜோதிமலர் டிஷான் டிலான் சச்சிவன் கமிஷ்கா யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை கண்ணா அவர்களுக்கு வசனம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சுகமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிற மணிவண்ணன் நீங்க எப்படி இருக்கீங்க? ஹட்டன் கலாதேவி ஐயத்துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. முருகதாஸ் மற்றும் சபிக்ஷன் தவிக்ஷா ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. பலந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் சரண்யா ஆஷிபா மிஷ்மிதா யோகராணி ரமேஷ் விஜயா தமிழ்ச்செல்வன் மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டு தர்ணிகளிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறையுமே இனிமையான பாடல் வர காத்துக்கொண்டே இருக்கிறது. நீங்களும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0003 அதேபோல 0312 775 111 என்ற இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனம் மிக முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சி